0: ரேடியோ சிடி கேட்டுட்டு இருக்கீங்க உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. மே மாதம் 6ஆம் தேதி, பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி, புதன்கிழமை. இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அமைதி எங்க இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி எங்க இருக்கு? தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கோம், தொடர்ந்து ஓடிட்டே இருக்கோம், குடும்பத்துக்காக ஓடுறோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஓடுறோம், அலுவலகத்துக்காக ஓடுறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி எங்க இருக்கு? இந்த கேள்வி எல்லாருடைய மனதிலயும் இருக்கு. அப்படித்தான் ஒரு ராஜாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து எழுது. இத்தனைக்கும் அந்த ராஜாவுக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா மன அமைதி இல்லை. ஒரு நாள் அந்த ராஜாவினுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய குரு கிட்ட கேட்டார், எனக்கு அமைதி எங்க கிடைக்கும்னு. அதற்கு அந்த குரு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார், நீங்க இதை செஞ்சு முடிக்கணும்னு. அதை செய்து முடிக்கும் பொழுது இந்த குரு அவர்கிட்ட வேற ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு அந்த ராஜா சொன்னாரா, அந்த வேலை செஞ்சதுனால நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையேன்னு. அப்பதான் அந்த குரு சொன்னாரா, முழு கவனமும் எந்த ஒரு வேலையில இருக்கோ அப்ப நீங்க கண்டிப்பான முறையில இன்னொரு விஷயத்த பத்தி யோசிக்காம இருக்கும் பொழுது அமைதி உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய முழு கவனத்தையும் ஒரே ஒரு செயல்ல நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். உங்களுடைய மனம் ஒரே விஷயத்துல நிலைத்திருந்துச்சுன்னா அமைதி கிடைக்கும். நாம வேணா இது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரே நேரத்துல 4-5 விஷயங்கள் யோசிக்கிறத தாண்டி ஒரே ஒரு விஷயத்துல நம்முடைய முழு கவனத்தையும் செயல்படுத்த முடியுமாங்கிறத பார்க்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில உதயராகம் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜி அருள்மொழி.
1: பிரதீப் ரவி இசையில், அம்மன் சத்யநாதன் வரிகளில், சென்னை சிஸ்டர்ஸ் குரலில் கேட்டுட்டு இருக்கீங்க மனதினிலே ரேடியோ சிட்டியில்.

ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. இன்று ஒரு கோவில் பக்கத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் கடலூர் மாவட்டம் திருமாணிக்குழி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகலாதனோட பேரன் மகாபலியோட தர்ம நிலையை இந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணு விரும்புறார். அதனால காசிப மகரிஷிக்கும் அதிதேவிக்கும் 12வது குழந்தையா வாமன பிரம்மச்சாரியா மகாவிஷ்ணு அவதாரம் செய்யறார். மகாபலியோட அந்த தர்ம சிந்தனை அவனுடைய கர்வத்தை அடக்கணுங்கிறதுக்காக 3 அடி மண்ணு கேட்கிறார். 1 அடியில பூமியையும் 1 அடியில ஆகாயத்தையும் அளந்த பெருமாள் 3வது அடி எங்கன்னு கேட்கறதுக்கு மகாபலி, இந்த உலகத்தை ஆளக்கூடிய என்னையே அளந்துக்கங்கன்னு விஷ்ணுவோட திருவடி முன்னாடி குனிகிறார். அவனுடைய பக்திக்கு மெச்சின திருமால் மகாபலிய சிரஞ்சீவிகள்ல ஒருவனா மாத்துறார். இப்படி மகாபலி தர்மத்துக்காக விஷ்ணு அளித்திருந்தா கூட அதற்கான பழி திருமாலுக்கு ஏற்பட்டது இல்லையா? இந்த பழியை போக்குறதுக்காக திருமால் இங்க வந்து வழிபட்டதுனாலதான் இந்த ஸ்தலத்திற்கு திருமாணிக்குழி அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டுச்சு. இந்த ஸ்தலத்தினுடைய இறைவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் சூரிய பகவானால உருவாக்கப்பட்டு அவரே பூஜை செய்ததா வரலாறுகள் இருக்கு. இந்த கோவில் 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 228வது தேவார ஸ்தலம்.

0: எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப வித்தி அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹரி ஓம். வித்யாசாகர் இசையில டாக்டர் கிருத்யா, வரிகள்ல விஜய் பிரகாஷ், குரல்ல தொடர்ந்து கேளுங்க.

ரேடியோ சிட்டி கேட்டுட்ருக்கீங்க. உதயராகும் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. கோவிலுக்கு போறப்ப நிறைய விஷயங்கள் கோவிலில் நம்ம பார்த்துருக்கோம். கோவிலினுடைய இறைவனுடைய வழிபாட்டில் இந்த தேங்காய்க்கும் வாழைப்பழத்திற்கும் பெரிய பங்கு இருக்கு. அதனோட பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் நிறைய பழங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு, முக்கியமாக இந்துக்களினுடைய வழிபாட்டில் தேங்காய்க்கும் வாழைப்பழத்திற்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இந்த ரெண்டு பொருட்களுமே தமிழர்களுடைய கலாச்சாரத்திலையும் உணவிலையும் இறை வழிபாட்டிலையும் முக்கிய பங்கு வகிக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அதனுடைய விதையை நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அது மீண்டும் தழைத்து மரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் தேங்காயை உடைச்ச பின்னாடி அதனுடைய ஓட்டை நீங்கள் மண்ணில் வந்து தூக்கி போட்டாலும் இல்லை நீங்கள் வந்து விதையாக வந்து நட்டு வச்சாலும் அது மரமாக வளராது. அதுபோல தான் வாழைப்பழத்தினுடைய தோலை நீங்கள் மண்ணில் வீசினாலும் அது மரமாக வளராது. விதையிலிருந்து உருவாகிற விஷயம் இல்லை. தேங்காயும் வாழைப்பழமும் ஒரு தடவை பயன்படுத்துறதுலேயே அதனுடைய பயன் முடிஞ்சிருது. இன்னும் முக்கியமான விஷயம், இது எச்சில் படாத ஒரு உணவுப் பொருளாகவும் இருக்குது. ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தேவைப்படுறது பிறவா நிலை தான். இந்த ஜென்மம் போதும் அப்படிங்கிற ஒரு நிலை. மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்னு எல்லாத்தையும் அனுபவிச்சா கூட அவன் ஒரு நாள் நிச்சயம் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலை வரும். இதனாலதான் வாழ்க்கையில ஒரு வயசுக்கு மேல நிறைய பேருக்கு நாட்டமே இருக்காது. இறைவன் கிட்ட கேட்கறதும் அதுதான், போதும் எனக்கு முக்தி கொடுத்துரு. தேங்காயும் வாழைப்பழமும் எடுத்துக்கொண்ட பிறவி மீண்டும் பிறக்க முடியாதுங்கிறத உணர்த்துறதுக்காக தான் கோவில்களில் இறை வழிபாட்டில் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில் உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: அனிருத் மியூசிக்ல ஸ்வேதா மோகன் வாய்ஸ்ல தனுஷ் லிரிக்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என்ன சொல்ல ரேடியோ சிட்டில.

0: சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1
1: அனிருத் இசையில் தனுஷின் குரல் மற்றும் வரியில் தாய் கிழவி பாடல் ரேடியோ சிட்டியில்
2: எம் கத்துக்க.

0: powered by
1: healthier சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வீ ரைட் sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வீ ரைட் sunflower oil-ல வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 T Beyond the Everyday Automobile Partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry Partner
3: Rubai 100 podume indru thangam vaanga aarambikkalam. NAC Digigold app ஐ டவுன்லோட் செய்யுங்கள். இப்போதே 7.5% போனஸ் பெறுங்கள்.
2: Maja Partner Wonderla Amusement Park, India's largest Maja factory, ippo namma Chennai la. Happiness Partner Satya, spreading happiness.
4: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
12: NAC A+ அக்ரிடிட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
13: விசிட் stthomascollege.com.
14: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
15: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
16: Careful, sugary drinks are ORS nu confuse panadinga.
17: Real ORS na WHO formula follow pannum electrol madri.
16: Electrol, India-vin number 1 WHO approved ORS.
18: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
19: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
16: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தா.
20: Good to

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை அஞ்சு, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
4: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
5: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராபிக் அப்படின்னு சொல்லணும்னா இப்போதைக்கு பெருசாக எங்கேயுமே டிராஃபிக் கிடையாது, ரோட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுக்காக வெரைட்டி போகாதீங்க, சிக்னலை ஒபே பண்ணி போங்க, ஒன் வேலையும் போகாதீங்க. சரியா, தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்,

0: கோச் பிரியங்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டயபெட்டிஸ் அப்படிங்கறது இப்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல கண்டிப்பா யாருக்கா ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கிற லெவலுக்கு வந்துருச்சு நம்ம இந்தியால. சோ இவங்க எல்லாம் என்ன மாதிரி டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். சோ ஒரு டயட் அவங்க ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட்ஸுங்கிறது கொஞ்சம் அளவுல இருக்கணும், மாடரேட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஈஸியா பாக்கணும் அப்படின்னா ஒரு ரவுண்ட் பிளேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பாதி அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்க்குன்னு வச்சிருங்க, 1/4 குவார்டர் பிளேட்டை வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு வச்சிருங்க, 1/4 வந்து குட் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வைங்க. குட் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா நிறைய இந்த ஹை ஃபைபர் இருக்கிறது, அதாவது ஹோல் கிரெயின்ஸ்ன்னு சொல்றோம், மில்லட்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரௌன் ரைஸ், கை குத்தலரிசி, இதெல்லாம் வந்து குட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த மாடரேட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் 1/4 ஆஃப் த பிளேட் அவங்களுக்கு வச்சிருங்க. அதே டைம் அவங்க ஹெல்தி ஃபேட்ஸா என்ன இன்க்ளூட் பண்ணலாம், நட்ஸு, சீட்ஸு, ஃபிஷ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே டைம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கறது அவங்களோட டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது நம்ம பிளட்டில் எவ்வளோ சீக்கிரமாக சுகர் ஏறும் அப்படிங்கிற காம்பனண்ட். ஸோ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸாக அவங்க எடுத்துக்கிட்டா பெட்டர். லோ கிளைசிமிக் ஃபுட்ஸுங்கிறது என்னென்ன, நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுதான் சொன்னேன் இல்லையா, பாதி பிளேட் வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் ஆளுங்களுக்கு 30-40 minutes அவங்க வாக்கிங் போகணும் அப்படின்னு அவங்களோட டெய்லி ஹேபிட் ருட்டீனில் அது வரணும். ஸோ 30-40 minutes வாக்கிங், ஆல்கஹால் கன்சம்ஷன், டொபாக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்டே பண்ணிடலாம். அவங்க போர்ஷன் சைஸ் பண்ணுங்க, அவங்க பிளேட்டை வாக்கிங் போங்க, ஹெல்தி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, இதுவே உங்க டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கும்.
1: ரேடியோ சிட்டி ஹெல்த் டாக், YONO SBI Cricket Ka Blockbuster.
2: தயாராகுங்க, இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
1: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை, KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
18: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம், 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
19: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
20: காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன்.
4: ஹீட் ஸ்ட்ரோக்ல வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
20: அதான் இல்ல, கடும் வெயில வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன், கோடை நலன், பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
21: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
22: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
23: ஒவ்வொரு மாதமும் மாற்றுங்க.
24: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
25: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
26: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
27: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
28: ஓ நோ, பார்த்து பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர? அன்னியன் 2 சார்.
29: கடைசியில நான் தான் அன்னியனா மாற போறேன்
27: சார். ரெமோ மாதிரி எனக்கு முத்தம் கொடுக்க போறீங்க பாருங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரரா இருந்த அம்பி ஹேர்கட் பண்ணி ட்ரெயினேறி ஹனிமூன் போற இடத்துல முடியுது சார். அன்னியன் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
29: என்னையா போற இடத்துல யாராச்சும் சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிறாங்களா?
27: அட இல்ல சார், ராமானுஜத்தை நந்தினி கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர சொன்னதுல 2-3 வாங்காம விட்டுட்டு வராரா? அண்ணியே அண்ணியனா மாறிடுறாங்க சார்.
29: ஓஹோ, அப்படி வர நீ ஹீரோயின் சென்ட்ரிக்கு.
27: சென்டர் மட்டும் இல்ல சார், லெப்ட் ரைட்னு எல்லா பக்கமும் மிதி உழுவுது சார். அம்பிக்கு ஸ்ட்ரிக்ட் தண்டனை தான். நைட்டு ரெண்டு பேரும் வெளியே போற பிளான் பண்ணி அம்பி சொதப்பினா 1 week உப்மா கூப்பம். ஒரே சாம்பார ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 week ஊத்துற சாம்பார் போஜனம். 2 மிஸ்ட் கால் ஆகி 5 minutes திருப்பி போன் பண்ணலனா பையனுக்கு ஷாப்பிங் கண்டகம் சார்.
29: என்னையா சொல்ற, இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா?
27: இது எல்லாத்த விட பெருசா ஒண்ணு இருக்கு சார். அம்பி சின்னதா ஏதாவது எதிர்த்து பேசினா அண்ணியோட தண்டனை அழுகிற ஜம்போ சார். அம்பி பாவம் சார், நான் நயன்தாராவ பாத்திருக்கேன், த்ரிஷாவ பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகைய பார்த்தது இல்லைன்னு ஓடு கால விழுந்து அழுகுறான் சார். அப்புறம் இதை சரி பண்ண அண்ணியோட அம்மா வீட்டுக்கு 1 week வெக்கேஷன் அனுப்பி வைக்கிறார் சார்.
29: திரும்பி வரப்போ சரியாயிடுதா?
27: அப்படிதான் சார் நினைப்போம் கிளைமேக்ஸ்ல. ஆனா சரியான மாதிரியே இருந்த நந்தினி ட்ரெயின் ஏறப்ப உப்மாக்கு 5 kilo ரவா வாங்கிட்டு வர்றத பார்த்து அண்ணியன் பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிடறாரு சார் கிளைமேக்ஸ்ல.
29: ஆஹா
27: சார், எப்பவுமே அடிப்பீங்க, இப்ப என்ன இன்ட்ரெஸ்டா?
29: ஒரு நிமிஷம்ப்பா சொல்லுமா.
30: எங்க வரும்போது 2 kilo ரவா வாங்கிட்டு வந்துருங்க.
31: ரேடியோ சிட்டியில இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரெக்க ரெக்க. பாடகர்கள் அறிவு, வேடன் மற்றும் நிவாஸ் கே பிரசன்னா. வரிகள் அறிவு, இசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: பாசிட்டிவிட்டி வித் ரேடியோ சிட்டி.
1: ரேடியோ சிட்டியில் பி பாசிட்டிவ்.
2: மலர்ச்சி வணக்கம், நான் பரமன் பச்சைமுத்து. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இந்த உலகத்துல நான் எப்படி பாசிட்டிவா வாழறது அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குற சப்ஜெக்ட் பாசிட்டிவிட்டி. பெரிய ப்ரோக்ராம் எடுக்கும்போது என்னன்னா, நாம உதாரணத்துக்கு வேற யாராவது கூப்பிடும் போது அவங்களுக்கு புரியாது, நம்மளையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நம்மள பில்டப் பண்ணிக்கலாம் இல்ல, நம்ம அவனுக்கு ஈஸியா புரியும். யாரையோ ஒரு ராமானுஜரை பத்தியோ அம்பேத்கரை பத்தியோ கிருபானந்த வாரியரை பத்தியோ சொல்லும் சொல்றதை விட உன் முன்னாடி நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன், இத்தனை மணிக்கான கூட 5:30 to 6:30 எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன், இந்த மூச்சு போயிடுச்சு உன் முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால நான் என்ன பண்ணுவேன், யாரையும் எடுக்கிறதுக்கு என்னோட பேர் எடுத்துக்கிறேன். இது ஒண்ணு. என்ன எது மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, ரெண்டா பிரிச்சுக்கலாம் சார். இது பெரியவங்க சொன்னதுதான், உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யும் போது உங்களுக்கு டயர்டே கிடையாது, யூ வில் பி மோட்டிவேட்டட் ஃபார் லாங் டைம். நீ பாட்டுக்கு வேலை பண்ணிட்டே இருப்பீங்க, ஏன்னா அதுக்கு சேஞ்ச் ஆஃப் ஒர்க்னு ஒண்ணு கிடையாது, உனக்கு பிடிச்சதான் நீ பண்ணிட்டு இருப்ப. இது ஒண்ணு. இல்ல பரமன், நான் பிடிச்சது ஒண்ணு, எனக்கு வாட்சது ஒண்ணுன்னு ஒரு சிலருக்கு கண்டிஷன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நகர வாழ்க்கையில நம்ம ஒரு இஎம்ஐ வாங்கியிருப்போம், ஒரு வீடு கட்ட வேண்டியிருக்கும், பிடிக்குதோ இல்லையா அந்த வேலையை பார்த்தோம் அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்ம வாழும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு நான் பஞ்சா சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா, தொடர்ந்து வேலை செய்யாதீங்க, தொடர்ச்சியா வேலை செய்யுங்க, இதுல உங்களுக்கு மாறும் அப்படின்னா. என்ன பரமன், இப்போ நான் காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் எழுதிட்டே இருந்தேன், எடிட்டோரியல் எழுதணும், அதுக்கப்புறம் கவர் ஸ்டோரி எழுதணும், கண்டினியூஸா எழுதிட்டே இருந்தா டயர்ட் ஆயிடும். ஒரு ஆர்டிகல் முடிச்சுட்டு ஐ நீட் டு டேக் எ பிரேக். மேபி அந்த பால்கனில நின்று அந்த பறவையை பாக்குறதோ, அந்த குருவியை பாக்குறது, அந்த செடியை பாக்குறது, கிரீன் டீயை பாக்குறது, என்ன கண்ணாடியில பாக்குறது, யார் அந்த பக்கமா போறாங்கன்னு பாக்குறது, சில நிமிடங்கள் தான். அந்த 15 minutes என்ன ஆகும், நான் திருப்பி என்ன ஆயிடுவேன், கெயின் ஆயிடுவேன். திருப்பி அடுத்த ஆர்டிகல் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், திருப்பி ஃப்ரெஷ்ஷா இருப்பா, அதாவது கத்தி தீட்டுற மாதிரி திருப்பி வந்து அது ஷார்ப்பா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ண, கண்டினியூஸா ஒர்க் பண்ணாத, தொடர்ந்து வேலை செய்யாத, தொடர்ச்சியா வேலை செய்யும். இப்போ ட்ரெயின் அப்படிங்கறத என்ன சொல்றாங்க, தொடரின்னு சொல்றாங்க. ட்ரெயின் தொடர்ந்து இருக்கா தொடர்ச்சியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. தொடர்ந்து ஒரே ட்ரெயின் கிடையாது, கம்பார்ட்மெண்ட். ஏன்னா அது முடியுது. அதே மாதிரி நான் வேலை செய்யும் போது என்ன ஆகும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், நீங்க மோட்டிவேட்டடா இருப்பீங்க, அது ஒண்ணு நடக்கும். என்னுடைய மாணவர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ரொம்ப கனெக்டா இருக்கிறவங்க, என்னுடைய புத்தகங்கள் அவங்களுக்கு, நான் ஒரு 13 books எழுதியிருக்கேன், ஒரு சில புத்தகங்கள் அவங்களோட டேபிள் வச்சுட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு நடுவில் இருக்கும்போது டமால்னு ஒரு பேஜ் எடுப்பாங்க, அந்த பேஜ்ல ஏதாவது ஒன்று இருக்கும், இன்று மிக முக்கியமான நாள், இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயல் நாளை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அதனால பார்த்து செய்யுங்க. உடனே டப்புனு கண்ணை மூடிட்டு எடுத்து, அவனுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எது என்ன மோட்டிவேட் பண்ணுதுன்னு. ஆனா என்னன்னா, கண்டினியூஸா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, இப்போ பரீட்சைக்கு போற பசங்களுக்கு நான் தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன், எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு. 3-4 hours படிப்பாங்க, உள்ள போகாது, உள்ள போகாது அவன் படி. அதாவது எப்படின்னா, எவ்வளவு நேரம் படிச்சாங்கிறது இல்ல, எவ்வளவு படிச்சாங்கிறத மேட்டர். சோ அப்ப என்ன ஆகும், 45 minutes தான், 45 to 50 minutes தான் ஒரு மனிதனுடைய கான்சென்ட்ரேஷன் எஃபிஷியன்சி ஃபுல்லா இருக்கும்.
0: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: கோவிந்த் வசந்தா இசையில் உமாதேவி வரிகளில் பிரதீப் குமார், சக்திஸ்ரீ கோபாலன் குரல்களில் ரயிலின் ஒலிகள். கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
17: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்துவிடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
18: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
19: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
20: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
21: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
20: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
21: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
20: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
22: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
23: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் என்ன இருக்கா, இது ரெண்டு தான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
22: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
1: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
2: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
3: இந்தியாவில அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடென் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டாக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
6: டிசி அப்ளை.
24: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
25: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
3: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
4: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
3: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
5: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
5: என்ன 5G? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
5: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம்.

0: பலன்களை காட்டுகிறது. பெட் சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
7: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு அச்சச்சோ. ஹிப்ஹாப் தமிழா இசையில கரிஷ்மா ஸ்ரீனிஷா, ஹிப்ஹாப் தமிழா குரல்கள்ல விக்னேஷ் ஸ்ரீகாந்த் வரிகள்ல. தொடர்ந்து கேளுங்க.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு பிடிச்ச உடனே நேத்து மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேத்து மேட்ச் சென்னை ஜெயிச்சிட்டோங்க. இன்னும் நம்மளுடைய அந்த ஒரு பிளே ஆஃப்கான அந்த கனவு அப்படின்றது இன்னும் அது அலைவா இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி அடுத்து வரக்கூடிய மேட்சஸ்ல நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இதே மாதிரி வந்தோம் அப்படின்னா 100% நம்ம பிளே ஆஃப்ல போயிடறோம். பிளே ஆஃப்ல போயிட்டாலே போதுங்க, அவ்வளவுதான். இப்ப நேற்று என்ன ஆச்சுன்னு நம்ம அதை பார்ப்போமா. நேற்று டெல்லிக்கும் சென்னைக்கு மேட்ச் இருந்துச்சு. டெல்லி வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு நாங்க பவுலிங் இல்ல நாங்க பேட்டிங் அப்படின்னாங்க. என்னது பேட்டிங் எடுக்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்தோம். சரி இறங்கினாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஓப்பனிங்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த டீமில் இருக்கக்கூடிய ரிஸ்வி நல்லா விளாண்டாருங்க. ரிஸ்வி அப்புறமா ஸ்டப்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் கொஞ்சம் விளாண்டாங்க. பட்டு ஆப்பனி ஆச்சு ஆப்பனன்ட்டுன்றேன் அவங்களுடைய ஓப்பனிங்கே வந்துட்டு ஒரு மாதிரி போச்சு. எந்த பெரிய பார்ட்னர்ஷிப்பும் பில்டால. ஸோ அதனாலேயே வந்துட்டு 185 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சென்னையுடைய பவுலர்ஸ் நேற்று எக்ஸலன்ட் வேலையை பார்த்தாங்க. சும்மா விக்கெட் கட கட கட கடன் எடுத்தாங்க. ஸோ அதனாலே 20 ஓவரில் 155 தான் எடுக்க முடிஞ்சு. 7 விக்கெட் போச்சு. 100 நம்ம டீம்லேருந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஓவர் 10 ஒரே ஒரு ஓவர் போட்டு 1 விக்கெட்டு. அப்புறமா வந்துட்டு ஹுசைன் 1 விக்கெட்டு. அப்புறமா யார் வரு குஜுபிரித்தையா குஜுமந்தி ஓகே ஆமாம் அவரா சிங்கு சிங்கு 1 விக்கெட் எடுத்திருந்தாருங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம சென்னை வந்துட்டு 155 தான் கொடுத்துருந்தோம். 7 விக்கெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா சென்னை உள்ளே களம் இறங்கணும். சாம்சன் 87 ரன்னுங்க மிரட்டி விட்டாரு. அதுக்கப்புறமா கார்த்திக் தொடர்ந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டேலண்ட் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 17.3 ஓவர்லேயே 159 அடிச்சு கொஞ்சம் நல்ல ரன் ரேட் அப்படின்றது ஏறி இருக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அக்ஷர் 1 விக்கெட்டும் அப்புறமா லுங்கிங்டி அவர் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் சென்னை மேட்ச் ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு யாருக்கு மேட்ச் எங்கள் மேட்ச்ன்றதை பார்க்கலாம். தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க. ரேடியோ சிரி பரத்தையும் கூட குட் மார்னிங்.
1: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற B-Rite sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் number 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, B-Rite sunflower oil-ல வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Podume Indra Sangam Vanga Aramikalam NAC DigiGold app download seyungal ippode 7.5% bonus perungal.
2: Maja partner Wonderla Amusement Park, India's largest Maja factory ippo namma Chennai la. Happiness partner Satya, spreading happiness.
4: பரபரனு ஓடுது செட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
6: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜை சூஸ் பண்ணனும்.
7: நாக் ஏ பிளஸ் அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
6: விசிட் stthomascollege.com.
8: ஹே, என்ன சவுண்ட் இது?
9: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
8: என்ன இடம்?
9: சர்ப்ரைஸ்.
10: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
8: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
10: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
11: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
11: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: Final exams over. Career la next thing panitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikkum bodhe IBM specialized data analytics and cyber specialist courses padikkala. Degree and course certificate same day kadikku. Call 044-611-6399.
14: Yonde India la avangaloda 30 years happy celebrate pandranga. Indha celebration monitor Creta ku up to 1,05,000, Grand i10 Neo ku up to 80,000, i20 ku up to 65,000, Venna ku up to 55,000 and Xtel ku up to 40,000 benefits enjoy. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
15: TNC apply.
16: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
17: ஒரு நாளைக்கு 2-2.5 liters தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
16: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
18: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
19: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
20: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் from major courses with many value-added programs at co-education campus subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-013-431.
21: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
6: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
21: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
6: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
21: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
10: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
22: காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன்.
23: கோடை நலன்.
0: ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
15: அதான் இல்ல, கடும் வெயில வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன் பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
22: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
23: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கிறேன். டிராபிக் அப்படின்னு சொல்லணும்னா சிட்டில இப்போதைக்கு டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆக ஆரம்பிக்குது. டிராஃபிக்ல வண்டி ஓட்டும் போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோனை பார்க்காம இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் இந்த ஃபோனை பார்த்துட்டே வண்டி ஓட்டும் போது திடீர்னு பின்னாடி ஹார்ன் அடிக்கும்போது ஒரு ஜெர்க்ல வண்டி எடுக்கிறோமா, அப்போ தான் அசம்பாவிதம்லாம் நடக்கும். ஸோ தயவு செய்து வண்டி ஓட்டும்போது, வாகனம் ஓட்டும்போது மொபைல் ஃபோனே பார்க்காதீங்க. சீட் பெல்ட் போட்டுங்க, காரில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட்ஸ் போட்டுக்கங்க, லெஃப்ட் ரைட் திரும்புறீங்கன்னா சிக்னல் கொடுங்க, தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
15: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
16: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
17: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
18: எஸ் மேடம், சொல்லுங்க.
17: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்ரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
18: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 degrees இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
17: அப்போ பழைய ஏசி?
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
17: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்ன்னு எல்லாரும் சொல்றாங்க.
19: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
17: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
20: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
21: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
22: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
23: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
22: என்ன 5G? அது என்ன புதுசா?
23: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
22: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
24: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
0: என்ன ரமேஷ், அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டீங்க? How is your baby and wife?
1: யா பாஸ், நல்லா இருக்காங்க. Birthright by Rainbow Hospitals எங்க பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி ஜர்னியை ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. ஃபர்டிலிட்டில இருந்து பிரெக்னன்சி, ப்ரீநேட்டல் கேர்ல ஆரம்பிச்சு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு பயந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி நார்மல் டெலிவரியில என் வைஃபையும் குழந்தையையும் சேஃபா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க.
2: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
3: பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
25: ஒரு
5: லவ் பண்ணி சேர்ந்தவங்களுக்குள்ள இப்ப சண்டை சார்.
25: ஏ சுமாரு சுமாரு சுமாரு, என்ன வேணும்ப்பா அப்படின்னு மாதவன் கேக்க, ரீமாசன் டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சார்.
5: அங்க ஒரு சாட்ரு பிஜிஎம் போடுறோம் சார்.
25: ஏகப்பட்ட
5: சிங்கிளா இருக்கிறதுக்கு ஒன்னு
2: பண்ற.
26: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் 2 பிரேம் குமார்.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு ஒரு பரபரப்பாக தமிழ்நாடு போயிட்டு இருந்துச்சு, செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நேற்று ஒரு கவலையான ஒரு செய்தி வந்து நம்ம எல்லாருக்குமே சேர்ந்துச்சு. ஆமாம், நிறைய பேருடைய ஸ்டோரியிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆர்பி சௌத்ரி சார் நம்ம கூட இல்லைங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய ஓனர். அவர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ன்னு சொன்னாலே தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 99 படங்களை பண்ணி அந்த 100வது படம் அவங்களுடைய மைல் ஸ்டோன் அப்படின்றத ரீச் பண்ணுறதுக்கு எல்லாருமே அவளோட இருந்தாங்க. சமீபத்தில் கூட ஜீவா சொல்லியிருந்தார், நடிகர் ஜீவா ஆர்பி சௌத்ரி சாருடைய பையன் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அந்த 100வது படம் ஒரு பெரிய படமாக இருக்கும், பெரிய ஹீரோஸ் கூட டாக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ராஜஸ்தானில் ஒரு கார் விபத்தில் வந்துட்டு அவர் உயிரிழந்திருக்கு. ஆர்பி சௌத்ரி சார் நீங்கள் நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவருடைய ஃபேமிலிக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அட் த சேம் டைம் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ப்ரே பண்ணிக்கலாம். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. ஜீவாலாம் வந்துட்டு எப்பயுமே சிரிச்ச முகத்தோடையே அவரை நம்ம பார்த்துருக்கிறோமா, அவர் தேம்பி தேம்பி அழுகிற அந்த சில வீடியோ காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலேயே. கண்டிப்பாக பிரதர், உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் கூட இருக்கிறோம். உங்கள் அப்பாவுடைய ஆன்மா கண்டிப்பாக கூட இருந்து உங்களை வழி நடத்தும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மறுபடியும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல, விவேக் லிரிக்ஸ்ல, தி மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரல்கள்ல மாமதுரை கேட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: Erta.
1: Yono SBI Cricket ka blockbuster.
2: Are you ready
3: for the ultimate cricket fun?
4: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
5: Radio Serial, நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத matches and hidden stories, players in real reaction, கொஞ்சம் controversy, locker room and gossips and full on fun moments. மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. Only on Radio City.
6: Cricket Blockbuster.
1: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
7: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
8: இணைந்து வழங்குவோர்
9: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
10: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
11: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
13: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
14: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
17: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.

0: Chennai City FM or Radio City 91.1.
1: Wow, bro! Your car PPF amazing. Brand new Madri shine agde.
2: Just 40,000 ka panitanda. Make in India Garware PPF. Free replacements oda.
1: Idhre edo tappa arukku. Genuine 5-year Garware PPF na 75,000 kila varade. Innu oru maasathula un car old look ku poidum pa.
3: PPF install pannradhukku munnadi sealed box irukana check pannunga. Unique roll number and QR code verify pannunga. Kandipa e-warranty certificate vaangunga. Ungaloda nearest Garware application studio ku visit pannunga. Illa call pannunga 9689968996.
4: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ். ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் ஸ்ரீநகர்.
4: ஹே, என்ன சவுண்ட் இது?
6: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
4: என்ன இடம்?
6: சர்ப்ரைஸ்.
7: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
4: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
7: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
10: எங்க பாரு கேலக்சி கேலக்சின்னு கேக்குது.
4: தெரியாதா உனக்கு, நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
10: அப்போ சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
11: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் உங்கள் சேவையில்.
12: ஹூண்டே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, i20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்ட்ராக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபர் இருக்கு.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
13: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
16: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0444-611-6399.
17: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
18: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1,00,000 மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
19: பெட் சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட் சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
8: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: பிரணவ் முனிராஜன் இசையில், மோகன் ராஜன் வரிகளில், அந்தோணிதாசன் குரலில் கேட்டிருக்கீங்க செரிதான் போ உங்கள் ரேடியோ சிட்டியில்.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத்தான பேசிட்டு இருக்க. பாட்டு கேட்டு முடிச்ச உடனே என்ன எந்த பக்கத்திலும்னாலும் சோசியல் மீடியால ஒரே மெட்காலா மெட்காலான்னு
1: போட்டுருக்காங்க.
0: எஸ் மெட்காலா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட். சரியா, அந்த ஒரு ஃபேஷன் இன்ஸ்டியூட் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டு. சரி, இந்த மெட்காலாவில் அப்படின்னா ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த ஒரு இன்வைட்டில் வருவாங்க. அப்படி அந்த ஒரு படி ஏறி வருவாங்கல்ல, அது ரெட் கார்பெட்டில். அப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காஸ்டியூம் அப்படின்றது எல்லாராலையும் வந்துட்டு ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ யார் என்ன காஸ்டியூமில் வந்திருக்கிறா அப்படின்ற மாதிரி இந்த தடவை வந்துட்டு ஆர்ட் அப்படின்றது தான் தீமே கொடுத்துருக்குறாங்க. தீமே வந்துட்டு ஆர்ட், அவங்களுடைய காஸ்டியூமில் ஆர்ட். அந்த ஒரு ஆர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நீதா அம்பானி அவங்க இருக்கிறாங்கல்ல, நீதா அம்பானி இல்ல, நீதா அம்பானி வந்துட்டு அம்பானி சாரோட ஒய்ஃபோ கிடையாதுங்க, அவங்க பொண்ணு. ஐயோ, பொண்ணு பேர் என்னது? அம்பானி சார் டாட்டர், டாட்டர் நேம், டாக்டருடைய இது சொத்து மதிப்பு தான் வருது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுமா? அம்பானி டாக்டர் ஹே, ஈஷா அம்பானி. எஸ் ஈஷா அம்பானி இருக்கிறாங்கல்ல, அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் அப்படின்றது எல்லாரும் பார்த்து மிரண்டுட்டாங்க. காரணம் என்னன்னா ஃபுல்லாக டைமண்டு, பின்ன நம்மகிட்ட இல்லாத டைமண்ட், அது சாதா டைமண்ட் கிடையாது, எல்லாமே கோல் கோண்டா டைமண்டு. அந்த டைமண்டில் அந்த இந்தியன் சாரி லுக்கில் அவங்க வந்தது அப்படின்றது, இந்தியன் ட்ரெடிஷனை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க, அந்த ஒரு கல்ச்சரை அதில் காட்டுறாங்க. அட் த சேம் டைம் அந்த கோல் கோண்டா டைமண்ட் அவங்க எலகன்ஸின்னு காட்டுற மாதிரி அவங்களுக்கு இது மெட்காலா செகண்ட் டைம் நான் நினைக்கிறேன். போன வாட்டி அவங்க ஒரு வேற ஒரு காஸ்டியூமில் இருந்தாங்க, இந்த வாட்டி அவங்களோட செகண்ட் டைம். இன்னொரு எல்லாராலையும் பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா கரண் ஜோகர் வந்துட்டு டெபியூவா போயிருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் அவர் போயிருக்கிறாரு. அவர் தான் ஹைலைட். என்னன்னா ராஜா ரவிவர்மன் அவர்களுடைய பெயிண்டிங் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பெயிண்டிங்கால ஒரு ட்ரெஸ், அதாவது அவர் ட்ரெஸ் போடல, ட்ரெஸ்ஸுக்குள்ள அவர் நிக்க வச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கிறான், ரன்வீர் சிங் வந்துட்டு இந்த படத்தில் போட்டிருப்பார்ல, என்ன பண்ணுவது பேர் டக்குன்னு மறந்து போச்சுங்க, ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக போய் உட்காந்துருப்பாரு, ஒரு இடத்த கூடு கட்டி டென்ட் போட்டு அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அந்த சைஸ் ட்ரெஸ் அப்படி கரஞ்சோர் கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த காஸ்டியூம் அதை வந்து எல்லோரும் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. இன்னும் நிறைய பேர் வித்தியாசமாக வந்துருக்கிறாங்க. அனன்யா பிர்லான்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம இந்த ஸ்பூன்லாம் இருக்குல்ல, ஸ்பூனு கரண்டி, அதால் ஒரு ஃபேஸ் மாஸ்க் செஞ்சு அதில் வந்துருக்கிறாங்க. ஸோ அப்படி பலரும் பல காஸ்டியூமில் வந்து இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டில் இருக்கிறது என்னன்னா அந்த மெட்காலாவில் வந்து இந்த காஸ்டியூம் தாங்க. தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: ஆண்டர்பிரினரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: மற்றும்

0: செலுத்தலாம்.
1: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001341.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: Careful, sugary drinks are ORS nu confuse பண்ணாதீங்க.
4: Real ORS na WHO formula follow பண்ணும் electrol மாதிரி.
3: Electrol, India-வின் number 1 WHO approved ORS.
5: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
6: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்டு பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 08065740817.
7: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: நாங்க பெருங்குடியில பிஜி ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 square feet ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
8: எல்ஜி 0.8 ton ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
7: அப்போ விலை ஜாஸ்தியோ?
8: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எல்ஜி 0.8 ton ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்சியும் ஃப்ரீ.
7: வாவ், சூப்பர்.
8: இப்போ கார்டு இஎம்ஐல எல்ஜி ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
9: எல்ஜி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
7: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: பைல்ஸோட டிஸ்கம்ஃபர்ட் சொல்ல கூட கஷ்டம்தான், ஆனா அதோட வாழ வேண்டியது இல்ல. லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், கேரிங் சப்போர்ட் கிடைக்கும்.
11: லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
12: இப்பவும் 3 months காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
13: கோல்வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
16: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
15: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்.
16: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
17: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 years வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
15: Apply.
18: Hey, என்ன சவுண்ட் இது?
16: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
18: என்ன இடம்?
16: சர்ப்ரைஸ்.
17: பிரசன்டிங் பிரக்னியா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
18: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
17: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க, லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் ஆ மாத்துங்க. கால் 8088068806.
19: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
20: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
21: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
22: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ரேடியோ சிட்டி 91.1.

0: FM na Radio City 91.1.
1: Adi nerbe. Adi nerbe.

문제 왔다 해? 아리는

ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு நல்லா இருந்துச்சு இல்ல, அப்படியே சூதிங்கா இருந்துச்சு பாத்தீங்களா. பாட்டு எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தூக்கமும் நல்லா இருக்கணும் சரியா. தூக்கம் நல்லா இருந்தாதான் நம்மளால அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ண முடியும். எல்லாமே தூக்கத்துல இருக்கு. ஸோ நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மேட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். மேட்ரஸ் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துல வருது பெப்ஸ் தானே, ஏன்னா இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். ஸோ அப்படிப்பட்ட பெப்ஸில் வந்துட்டு அர்டீன் ப்ளஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரஸ் கொண்டு வந்துருக்காங்க. இது என்ன அர்டீன் ப்ளஷ், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 5-star லக்ஸுரி மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அர்டீன் ப்ளஸ், அர்டீன் ப்ளஷ் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்கு, அதாவது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அன்இன்டரப்டட் ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு பாக்கெட்டட் இன்னர் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அது வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகிறனால ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும், இப்போ நம்ம பெட்டில் படுத்து உருள்றோம் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் மூமென்ட்டுக்கும் கிடைக்கும். மறந்துடாதீங்க.

0: powered by
1: healthy saapanumna konja kashtam da konja oil e nirayvana samayal kudukra we right sunflower oil irukku 101 quality checks pandra india vin number 1 sunflower oil nirvanam konja right ah usinga we right sunflower oil la vaangunga
2: luxury motorcycle partner harley davidson x440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vanga aarambikkalam. NAC DigiGold app ay download seyyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: Adi Narambalam, Chennai City, FM, our Radio City 91.1.
5: Yena, pudu AC, evlo kulirchi. Vaangina billa paatha manasukku kulirchi.
6: Ippo purinjindiya, eppovume Vasanthan ko da sari nuttu.
7: Sari, sari, sari, sari.
8: Vasanthan ko sari, sari, sari. Anithilum sari, sari. Vasanthan ko.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி.
11: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
12: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 080-657-40817.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
13: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
16: எஸ் மேடம், சொல்லுங்க.
15: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
16: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
15: அப்போ விலை அதிகமோ?
16: அதுதான் இல்ல, இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
15: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
16: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
15: சரியா சொன்னீங்க,
16: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
17: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
15: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
18: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
19: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1-800-2122.
20: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
22: வாவ் ப்ரோ, உன் கார் பிபிஎஃப் அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
23: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே பிபிஎஃப், ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட.
22: இதுல ஏதோ தப்பா இருக்கு. Genuine 5-year Garvare PPF-na 75,000 kila varadhu. Innu oru maasathula un car old look-ku poidum pa.
24: PPF install pandrathukku munnadi sealed box irukana check pannunga. Unique roll number and QR code verify pannunga. Kandippa e-warranty certificate vaangunga. Ungaloda nearest Garvare application studio-ku visit pannunga. Illa call pannunga 9689968996. TNC apply.
23: Paadhugaappuna
24: Galaxy,
23: uttaravaadana
24: Galaxy.
23: Nama TVS group-oda thalaivarum health insurance-oda jambavan Jagannathan sir involve aayirukanga.
24: Appo super service-nu solla. Galaxy Health
21: நெஞ்சுவலின்
23: பாதுகாப்பு. முருகன் ஹாட் பவுண்டேஷன் கீழ்பாக்.
0: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
1: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் இருக்கா, இது ரெண்டு தான் வந்து அறிகுறி. இது ரெண்டு அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
0: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 கு வாங்னா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
14: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
15: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
16: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
15: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
16: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
15: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
17: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
18: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீஷியா, ரினல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
19: ஃபிஷர் பெயின் டெய்லி லைஃபை ரொம்ப கஷ்டமா மாற்றும். நீங்க தனியா இல்ல, லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல மாடர்ன் லேசர் ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ், ஜென்டில் கேர்.
20: லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேலச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
21: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
22: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
23: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம்.
24: ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், ஸ்ரீநகர்.
25: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
26: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
0: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
1: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
0: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
1: Birthright by Rainbow Hospitalsல தான் நல்ல கேர் பண்ணிக்கறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும்? நியோனேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்ல இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
2: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: சார், சார்,
5: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
6: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
27: நிலாவ திருப்பி அமலாப்பாளிட்டே குடுக்கற இடத்துல முடியுது சார். ஃபர்ஸ்ட் பார்ட் அங்க இருந்தே ஆரம்பிக்கிறோம். குடுத்துட்டு நிலா நிலான்னு சொல்லிக்கிட்டே ரிட்டர்ன் வர்றப்ப அந்த வழியா போற ரெண்டு சயின்டிஸ்ட் வர பார்த்து
6: எனக்கு
27: தெரியும் சார். இத கேளுங்க, தான் குழந்தை இருக்கிற இடத்தை விட்டு வரமாட்டேன்னு நிக்கிற கிருஷ்ணா கடைசியா நிலாவ காட்டி சோறு ஊட்டினாதானே அவ சாப்பிடுவா? இப்ப நானே நிலாவுக்கு போயிட்டு அவ டெய்லி சாப்பிடுறப்ப என்ன பார்த்துதானே சாப்பிடுவான்னு நினைச்சு ஒத்துக்கிறாரு சார். நிலாவுக்கு போக ஒவ்வொரு நானும் நிலால இருந்து கிருஷ்ணா ஸ்டெப்பு போட, பூமியில இருந்து அந்த நிலாவே ஸ்டெப்பு போட, கிளைமேக்ஸ் ஒரு அம்மாவாசை சார். ரெண்டு பேரும் பாத்துக்க முடியாதப்ப வருவே ஒரு ஃபீலிங்கு. எமோஷனா சார்?
6: எமோஷனல் இல்லடா, ப்ரமோஷன். உன்னை ப்ரமோட் பண்ணி நில

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே இப்ப 10 தான், அந்த 10 யாருக்கு யார்ட்டிருந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எஸ், அதாவதுங்க தமிழக அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பரபரப்பு, ஒரு பரபரப்பான சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. காரணம் என்னன்னா, ஹங் அசம்பிளி இப்போ நடந்து முடிஞ்ச அந்த எலெக்ஷனில் வந்து 108 இடத்துல ஜெயிச்சாங்க டிவிக்கே. பட் 118 இடம் அப்படின்றது வேணும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஆளுநர்கிட்ட வந்துட்டு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் 35% வாக்குகள் பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு உரிமம் கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, திரு அர்லேக்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 35% அப்படின்றத தாண்டி சட்டசபையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு 118 பேர் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அது நீங்கள் கட்சி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணியிலிருந்து வேற யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வந்து ஒரு 10 பேருக்கும் மேலே யாராக இருந்தாலும் சரி, ஆனால் மினிமம் 10 பேர் வேணும். அந்த 10 பேர் எப்போ உங்களுக்கு இந்த ஆதரவு தராங்களோ அப்போ வந்து மெஜாரிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணி நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்துட்டு அவங்களுடைய ஆதரவை தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 என்ன அப்படின்றது, ஏன்னா அவங்களும் அவங்க சைடில் சில நிபந்தனைகள் வைப்பாங்கல்ல, நாங்கள் ஆதரவு 5 பேர் தரோம் அப்படின்னும் போது அவங்க சில நிபந்தனைகள்லாம் வைப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான நிபந்தனைகள் வைக்கிறாங்க, மீதி 5 பேர் யாரு அப்படின்றதுல இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்றது இருக்கு. அண்ட் இவங்களும் அவங்க சைட்லேருந்து கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் அதுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறோன்னு. ஆளுநர் வந்துட்டு அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை தான், ஸோ அதனால அந்த கால அவகாசம் நானும் கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், ஒரு 5 வந்திருக்குன்றாங்க, இன்னும் 5 யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Yono SBI, cricket ka blockbuster.
3: Are you ready?
4: For the ultimate cricket fun.
5: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
1: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
2: யோனோ SBI கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
6: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KP Promoters in year and bonus offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KP Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
10: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
11: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
13: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
14: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move
15: forward. Thing na solla
16: mailum vivarangalukku call 9644 9644.
17: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
18: Moirchikal illamal, purichikal narakkad. Chennai. Get ready for a revolution.
3: Wow, bro! Your car PPF amazing. Brand new Madri shine. Agadhe.
7: Just 40,000. Make in India Garvare PPF. Free replacements.
3: This is tough. Genuine 5-year Garvare PPF na 75,000 kilo varadhe. Innu oru maasathula un car old look.
15: PPF install pannradhukku munnadi sealed box irukana check pannunga. Unique roll number and QR code verify pannunga. Kandipa e-warranty certificate vaangunga. Ungaloda nearest Garvare application studio ku visit pannunga. Illa call pannunga 9689968996. TNC apply.
19: In korundhukku surgery pannanum sonnadho ya ulagame ninnidichu.
20: Kavalapadadhinga. Rainbow Children's Hospital la ovvoru naalum kulangalukkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittu irukku. General surgery la irundhu orthopedic, ENT, plastic and dental surgeries varaikkum. Life-changing surgeries. Also, highly trained pediatric surgeons, சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். Rainbow Children's Hospital.
21: For consultation, call 0806574017.
22: ஹே என்ன சவுண்ட் இது?
23: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
22: என்ன இடம்?
23: சர்ப்ரைஸ்.
24: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
22: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
24: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
25: Paraparanu old the city, younger RJ's rumbo witty, and around the clock on non-stop pa unga fun kananga guarantee.
26: Radio City,
27: Radio City,
28: Nadi Narambalam Chennai City, FM, our Radio City 91.1.

அடிமைகளே, கண்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

white lavanda. ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே அதாவதுங்க முந்தா நாள் வந்துட்டு வாக்கு எண்ணிக்கை, சரியா? முந்தா நாள் வாக்கு எண்ணிக்கை அப்படின்றதுனால

நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்பயுமே வந்துட்டு ஓகே, ஒரு பக்கம் வாக்கு எண்ணிக்கை, அது கியூரியஸாக இருப்போம், ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வி ஹாவ் டு கெட் பேக் டு த ஒர்க் இல்லை. ஓகே, இது ஒரு இது. அடுத்தது நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல. அதே மாதிரி தான் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நேற்று எல்லாருமே ஒர்க்குக்கு திரும்பியிருக்கிறாங்க மதுப்பிரியர்கள். எஸ், நேற்று டாஸ்மாக் சைடில் வந்துட்டு இட்ஸ் அ ஹெவி க்ரௌடுங்க. ஹெவி க்ரௌட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு வந்துட்டு இந்த மதுக்கடைகள் எல்லாம் வந்துட்டு மூடி இருந்தாங்க. அது வந்துட்டு மது பிரியர்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு. என்னது இது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கையெல்லாம் நடந்து முடிஞ்சு, யார் ஜெயிச்சாங்கன்ற விவரம்லாம் தெரியும். அதில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் சில பேர்கிட்ட இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்போது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லையான்னு பார்க்க வந்தோம். ஏய், இன்னும் யாருமே ஆட்சி வரல, இன்னும் ஆட்சி அமைக்கலை, அதுக்குள்ளே இன்னும் 10 ரூபா அப்படின்போது இல்லை இல்லை அதையும் செக் பண்ணுறக்கா வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்றுங்க, நம்ம மதுப்பிரியர்கள் இருக்கிறாங்களே எப்பா, அதான் கரெக்டாக ஃபார்முக்கு வந்துட்டாங்க பாருங்கள். ஒரு நாள் லீவ், அடுத்த நாள் சரி ஓகே, கடைக்காலையில் எத்தனை மணிக்கு தொடங்குது, ஒரு டைமில் திறப்பாங்களே, அந்த டைமில் தான் போய் நிற்கணுன்ற மாதிரி போய் நின்றுக்கிறாங்க. மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணும்போது வண்டி ஓட்டிட்டு, நார்மலாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கு, நம்மளுக்கு இன்னும் டென்ஷன் தான் அது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ண வேண்டாம், சரியா? ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா மதுப்பிரியர்கள் இந்த மதுபான கடைக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. 10 ரூபா இப்போ கம்மியாகும் சில பேருக்கு கோபம் வேறு, தெரில பொறுங்க என்னன்றதை சொல்லுவாங்க. தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: powered by
1: healthy saapanumna konja kashtamda konja oil ye nirayvana samayal kudukra we right sunflower oil irukku 101 quality checks pandra india's number 1 sunflower oil nirvanam konja right ah usinga we right sunflower oil la vaangunga
2: luxury motorcycle partner harley davidson x440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota Think Toyota Call Lanson 044-4000-8000
2: Jewelry partner
3: Rubai Nooru Podume Indra Thangam Vanga Aarambikkalam NAC DigiGold App Download Seyyungal Ippodhe 7.5% Bonus Perungal
2: Maja partner Wonderla Amusement Park India's largest Maja factory Ippo Namma Chennaiyila Happiness partner Satya Spreading happiness
4: Paraparanu ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப் உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி
7: இப்போ புரிஞ்சுண்டியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மென்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
2: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
3: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
5: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
4: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 voltage இன்வெர்டர் ஏசி வாங்கினா 1 ton AC டோட்டலி ஃப்ரீ.
4: வாவ், சூப்பர்.
5: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
5: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
6: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
4: We have no branches.
5: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
7: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
8: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ் பார்க்.
12: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
11: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
12: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்.
11: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% UV ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
13: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
14: காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன்.
15: ஹீட் ஸ்ட்ரோக்ல வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
16: அதான் இல்ல, கடும் வெயில்ல வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன், பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிடல்.
17: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
18: ரேடியோ சிட்டி 91.1 தான். ரேடியோ சிட்டியில் பரத் தான் பேசிட்டு இருக்கிற. டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இல்லை, எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்குது. பார்த்து வண்டியை ஓட்டிட்டு போங்க, மெதுவாக போங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, சடன்னு லெஃப்ட்டு சடன்னு ரைட்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு சடார் சடார்னு முடிவெடுத்தீங்கன்னா பின்னாடி வர நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராதிங்க, ஹார்ன் அடிச்சு இந்த நாய்ஸ் பொல்யூஷன் உண்டு பண்ண வேண்டாம். சிட்டியில் பார்த்திங்க எல்லா சைட்லேயும் டிராஃபிக் இருக்குது, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டும் சரியா. அப்படியே சிலே சிலேவாக போயிட்டு இருக்கணும் உங்கள் லைஃப்பில். அப்படி ஒரு பாட்டி நான் கொடுக்குறேன், தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: In the cricket season, Radio City ல கேளுங்க exclusive match trivias, match updates and match reviews. இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் entertainment in sixer and எக்கச்சக்க fun. Cricket in legend Harbhajan உடன். Cricket and
0: blockbuster. Yono SBI Cricket ka blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
2: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
5: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
4: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
5: Birthright by Rainbow Hospitalsல தான் நல்ல கேர் பண்ணிக்கறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன் னு எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
6: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும்
5: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணனும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
6: ஸ்னேஹாலயா சில்க்ஸ். ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், டிநகர்.
7: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிடல்ஸ், காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
5: டாக்டர், அதிகமா ஆசிடிட்டி, IBS, ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம். இது சரி செய்யக்கூடிய பிரச்சனை?
8: மேலும்
7: விவரங்களுக்கு கால் 9644964644.
9: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
10: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
11: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
5: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St. Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. Visit stthomascollege.com.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? ஹே, என்ன சவுண்ட் இது?
13: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
5: என்ன இடம்?
13: சர்ப்ரைஸ்.
14: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
5: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
14: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
15: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
16: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
17: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
18: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
19: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
20: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
19: இறுதி சுற்று 2 சார்.
20: பிரேம்குமார், இதெல்லாம் ரொம்ப தப்பு
19: சார். சுதா கொங்கரா விட நல்லா எடுக்கிறோம் சார். ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் பண்ற மேல் அதிகாரிய கீழே ஒரு குத்து விட்டு ஓடி போய் மாதவன் இடுப்புல ஏறி உட்கார இடத்துல முடியுது சார். இறுதி சுற்று 1 அங்கிருந்து பார்ட் 2 ஆரம்பிக்கிறோம் சார்.
20: அப்புறம் என்ன ஆகுது?
19: இடுப்புல உட்கார்ந்த ரித்விகாவை கீழே இறக்கி விடுறப்ப ஸ்பிரெயின் ஆயிருது சார் மாதவனுக்கு.
8: உனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க வந்து எனக்கு பாக்ஸிங்கே சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது சார். இதே ரிங்ல போட்டி போடலாம் வான்னு மாதவனுக்கும் ரித்விகாவுக்கும் மேட்ச் சார். நம்ம சொல்லி கொடுத்த பொண்ணாச்சேன்னு மாதவன் விட்டு தர்றாரா, இல்ல நமக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் ஆச்சேன்னு ரித்விகா விட்டு தர்றாங்களான்னு டென்ஷன்ல விடுறோம் சார். இன்டர்வல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஈக்குவலா ஃபைட் வச்சு கிளைமேக்ஸ்ல கொண்டாரா சார் ஜெங்கிஸ் கானே. ஒண்ணே நம்ம ஆயுதத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், இல்ல எதிரி ஆயுதத்தை அழிக்கணும்னு மாதவன் காட இறக்கி
17: இறக்கி
8: ரித்விகா இடுப்புல உட்காந்துக்கிறாரு சார். ரித்விகா இடுப்பு சுளுக்கிக்க கிளைமேக்ஸ் டிராய். ஆஸ்பத்திரியில ரெண்டு பேரும் எமோஷன் ஆகி இடுப்பு நரம்புல நீ அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு சேர்றதா சார் கிளைமேக்ஸ்.
17: சரி எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்க?
21: அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும், இன்னும் ஒரு இடுப்பு ஒட்டுறஞ்ச கேஸ்.

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே புதுச்சேரியிலையும் வந்துட்டு இந்த எலெக்ஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சு அங்கேயும் ஓட்டிங் எல்லாம் நின்னாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 புது எம்எல்ஏக்கள் வந்து உருவாகிருக்கிறாங்க. அவங்க புது எம்எல்ஏக்களாக ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து உருவாகி அவங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். நம்ம டக்குனு அங்கே சொல்லும்போது இங்கே ஏ உங்களுக்கு 14 இங்கே 100 அதிகமான புது எம்எல்ஏக்கள் உருவாகி வரப்போகிறாங்க, உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஓகே நிறைய யூத் உள்ள வராங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கள் உள்ள வராங்க, பட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லையே அப்படின் போது ஓகே இது எல்லாமே வந்துட்டு இனி ஒரு ப்ராசஸாக தான் இருக்க போகுது. இதுக்கப்புறமா தான் வந்துட்டு த ரியல் பாலிட்டிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷன் சொல்லி பார்த்தோம்னா 118 அப்படின்ற ஒரு மெஜாரிட்டியை வந்துட்டு காட்டணும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா 118 பேர் உள்ள மெஜாரிட்டி அப்படின்றது ஆதரவு அப்படின்றது இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு அப்படின்றது இருக்கணும். அதை தான் இப்போ ஆளுநர்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. ஆளுநர் இப்போ கால அவகாசம்லாம் கொடுத்துருக்கிறாங்க டிவிக்கு கட்சியினருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் அவங்களுக்கு யார் ஆதரவு தராங்க அப்படின்னு. காங்கிரஸ் தரப்புலேருந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான ஒரு இது வந்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 5 அப்படின்னு இருக்குல்ல, அது யார் அப்படின்றதான் இப்போ கேள்வி. பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பர்த்டே கூட. அண்ட் இந்த டெபியூவாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். அது பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பர்த்டே கூட. குட் மார்னிங்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
4: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
5: இணைந்து வழங்குவோர்
6: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more.
17: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
18: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: வாவ் ப்ரோ, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
3: ஜஸ்ட் 40,000க்கு பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
2: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூயின் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
4: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கான செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க
5: 9689969. Where miracles are born. Gindi, Sholinganallur Matrum, Ananagar. For appointments, call 1-800-2122.
6: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality உடன் experienced professors, AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
7: Dhanraj Bay Chain College, OMR, Thiripakam. For admissions call 7200-717-98.
8: Ravi, உனக்கு தெரியுமா, இப்போ உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி health insurance policy நீயே design பண்ணிக்கலாம்.
6: அப்படியா?
8: Galaxy Marvel வந்தாச்சு.
9: Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
10: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
11: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
11: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
10: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
11: இவங்க வேலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
11: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
6: இன்று நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிடல்ஸ், காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என்ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
13: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக் எடுத்துக்கறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும்போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
14: அசிடிட்டிக் மாத்திரை இது கூட ஏன் எடுக்கறீங்க அப்படினா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னிய பாதிக்கும் அப்படினு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம
6: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
16: விவேகா லிரிக்ஸ்ல விஜய் ஆண்டனி மியூசிக்ல விவி பிரசன்னன் சுப்ரியா ஜோஷி பாடி இருக்கிற பாட்டு மொழிச்சு மூணு கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.
17: மொழிச்சு மூணு எனைய விடல தர்

0: யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம், ஒரு பக்கம் செலிபிரேஷன் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது டக்குனு இப்படி ஒரு நியூஸ். ஜீவா பார்த்த உடனே தான் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் அப்படியே நிறைய பேர் ஷேட்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா ஜீவா நம்முடைய அழுதுலாம் பார்த்ததே கிடையாது இல்லை, அப்படியே ஒரு துடி துடிக்க அவர் அழுதுட்டு இருந்தார். ஏன்னா அவங்க அப்பா அவருக்கும் சரி அவருடைய அண்ணனுக்கும் எவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியுமா. இண்டஸ்ட்ரியிலே ஆர்பி சௌத்ரி சாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒருத்தர். நானுமே ரெண்டு மூணு வாட்டி அவரை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதாவது யங் பை ஹார்ட்டுங்க அவர். ஸோ அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கி இல்லை நினைக்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. 99 படங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒன்று அந்த ஒரு 100 மார்க்கை தொட்டிருந்துருக்கலாம். பட் லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு நம்மளால் நிலையாக சொல்ல முடியாதுல்ல, எந்த நேரம் எந்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு, ஒரு பெரிய ஒரு பிளாக் டே அப்படின்னே சொல்லணும். ஸோ அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கல். அண்ட் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ரைட், இதோ நான் அப்படி கிளம்பிக்கிறேன். மறுபடியும் நாளை காலையில் வந்து ஷோல மீட் பண்ணுறேன்.
1: தங்கப்பூவே ஓம் கண்ணாலத்தான்
2: அனிருத் இசையில விவேக் வரிகள்ல ரவிஜி குரல்ல கேட்டுட்டு இருக்கீங்க தங்கப்பூவே ரேடியோ சிட்டியில.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரெடி பாடல்களை வழங்குவோம்.

0: అనుకోదా సరి నుట్టు
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி, இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
3: ஹே, என்ன சவுண்ட் இது?
4: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
3: என்ன இடம்?
4: சர்ப்ரைஸ்.
5: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
3: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
5: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
7: Kodai Nalanai Munnittu, Nama Kuda Kaveri Hospital, Vadapalaniyil Irundhu, Dr. Vijayakumar, Senior Urologist, Irukkaru. Doctor, Indha Summer Heat Nala Naraiya Perukku Kidney Stones Varudhunnu Solra. அது எப்படி உருவாகுது?
8: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் இருக்கா, இது ரெண்டுதான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
7: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: ஃபிஸ்டுலா ப்ராப்ளம்? ரொம்ப நாள் சைலண்டா சஃபர் பண்ண வேண்டியது இல்ல. லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ரிலையபிள் கேர்.
7: லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
11: School final exams over. Career la next thing panitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate seindhe kadiko. Call 0446111-6399.
12: Yonde Indiana avangaloda 30 years happy a celebrate pandranga. Indha celebration munittu Flettaka up to 1,05,000, Grand I10 Neos up to 80,000, I20 up to 65,000, Venaka up to 55,000 and XL up to 40,000 benefits. Enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
13: TNC apply.
14: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
15: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், டிநகர்.
16: ஹே மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
17: தேங்க் யூ பிரியா, 6 மாசம் ஆச்சு.
16: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
17: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ்ல தான் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சிய எப்படி ஹேண்டில் பண்ணணும், நியோநாட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயம் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
15: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
18: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
19: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
20: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
19: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
21: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, and around the clock non stop உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
22: ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி,
23: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆன் ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1.
1: அன்புள்ள ஆண்டிஸ், அழகான அங்கிள்ஸ், ஜென்டில் பாய்ஸ், ரஃப் லேடிஸ்,
2: ரேடியோ சிட்டி
3: ஃபேண்டாஸ்டிக் மார்னிங்லயே இன்னைக்கு ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் முன்னாவோட தான் கேட்க போறீங்க. எஃப்எம் எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நிதி லீவு, அதனால இன்னைக்கு ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் என் கூட தான். ஸோ இன்றைக்கி ஷோவில் சில பல ஜாலியான விஷயங்கள், அது போக வழக்கம் போல் நம்ம ஷோனா குட்டி ஸ்டோரிலாம் இருக்கும்ல, இப்படி ஏகப்பட்டதற்கு அடுத்து வரப்போகிற நேரங்கள் உங்கள் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிறையா பாட்டெலாம் வச்சுருக்கேன். விளம்பரம்லாம் ரொம்பவே கம்மி, எங்கே திரும்பினாலும் ஒரே வெயிலை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம்ல. ஸோ அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஷோவில் இருக்குது. வழக்கம் போல் ஆதரவாளி தெளிச்சிருங்க, இப்போ தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி.
4: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
0: Radio City Cricket Blockbuster Reel.
2: Aarumuko. All rounder Aarumuko.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏ நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்,
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: Inaindu valanguvor
7: KPN Promoters in year end bonanza offer. Oru pakkathila plot square features 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே நகர், சென்னை.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, and around the clock நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
17: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
18: 54 வருட கல்வி சேவை. NAC A grade குவாலிட்டியுடன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ், AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
7: Rajway Chain College OMR Thiruppakkam. For admissions call 7200-71798. ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமீடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
18: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்.
19: என்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நானே டிசைன் பண்ண முடியுமா?
7: சதீஷ், இப்போ அது பாசிபிள் தான். Galaxy Marvel வந்தாச்சு.
20: Galaxy Health Insurance என்றென்றும் உங்கள் சேவையில்.
21: Books ka parpata learning theatringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
22: Sir, சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
23: ஒன்னு பார்ட் டூ பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
24: பொல்லாதவன் டூ சார்.
23: என்ன பொல்லாதவனாக்காம விட மாட்டல்ல? சொல்லு, சொல்லி தொலை.
22: பைக்கு
1: திரும்பி கிடைக்கிற இடத்துல முடியுது சார் பார்ட் ஒன்னு. அங்க இருந்தே ஆரம்பிக்கிறோம் பார்ட் டூ. என்னதான் பைக் கிடைச்சாலும் அவனுக்கு கம்பெனில ஹைக் கிடைக்கல சார். கேஸ் ஆயிடுச்சுல. இல்லனா மட்டும் அப்படியே கொடுத்து கிழிச்சிருவீங்கன்னு அந்த பைக்கை வித்து வந்த காசுல அவங்க அப்பா தண்ணி கேன் பிசினஸ் பெருசாக்குறாரு சார். 4 பிரான்ச் ஆகி அது 40 ஆகி 4 லட்சத்துல ஒரு கார் வாங்குறாரு சார்.
23: ஓஹோ அப்படி வர அங்க பைக் இங்க காரு. மனசுல மனசுல
1: காரு வாங்கின சந்தோஷத்துல எப்படி நம்ம பைக்ல பிரேக் அடிச்சா அந்த மியூசிக் வருமோ அந்த மாதிரி சம்ப மியூசிக் ஒன்னு தேடுறாரு சார். அந்த அளவுக்கு மியூசிக்கை தேடி பிடிக்க முடியல சார்.
23: சரின்னு நம்ம ஜிவி பிரகாசை வச்சு கார் ரிவர்ஸுக்கு ஒரு டியூன் போட சொல்றாரு சார்.
1: ஜிவியும் டியூன் போடுறாரு போடுறாரு ஒரு டியூன் கூட செட்
23: பின் டிரைவ் பின் டிரைவ் பின் டிரைவ் அந்த பின்னை எடு.

0: ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ஆர்ஜி முன்னாவோட பேசிட்டு இருக்கிறது குரேஷி.
1: குரேஷி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். குரேஷி வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் பண்ணியிருக்காரு, அதோட ப்ரொமோஷனுக்கு தான் வந்திருந்தாரு. அப்படியே வாங்க அப்படி நம்ம ஷோல குறிச்சு பேசிட்டு இருக்கோம். முதல்ல நீங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் சாங் பத்தியும் சொல்லிடுங்க. அந்த என்ன சாங் அது, எப்படி?
2: அந்த சாங்கோட நேம் வந்து ஹே ப்ரூஸ். அதாவது இந்த வடிவேல் சார் பிரபுதேவா காமெடி ஒன்று இருக்கும், ஹே ப்ரூஸ், அந்த அதை பார்த்து தான் எங்கள்
1: நைன்டிஸ் பசங்க எல்லாம் காலேஜில் யூஸ் பண்ணாமல் இருக்கு. அதில் இருக்க எல்லா படமே நிறைய பயன்படுத்தின வார்த்தைகள்
2: சார். அதை பார்த்து தான் அந்த மியூசிக் டைரக்டர் சார் வந்து அதை கம்போஸே பண்ணார். ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ரெண்டு லவ் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அதை வச்சான ஒரு மேட்ரு. ஹே ப்ரூஸ்னு ஒரு சாங்கு நல்லா இருக்கும்.
1: அன்னைக்கு வந்து உங்களை ஒரு ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்டா மட்டும் பாத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க போனாலும் பயங்கரமான வரவேற்பு இருக்கு, மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. இதை பத்தி எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் அப்படியே அடுத்தடுத்து டீம் லீடர் மேனேஜர் அப்படி போகணும், அந்த மாதிரிதான். நம்ம ஆரம்பத்துல நமக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, நம்ம திறமையா பாராட்டுவாங்க. அப்புறம் போக போக நம்மளும் அதுக்கேத்தாப்புல நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் என்ன விரும்புறாங்க, அதுக்கு என்ன மாதிரி காமெடி எல்லாம் பண்ணும், அதுல நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, இந்த பாடி ஷேம், கேரக்டர் அசாசினேஷன், இந்த மாதிரி கருப்பு வெள்ளை நெட்டாக இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது, அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன்.
1: ஆக்சுவலி குரேஷியை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. குரேஷி வந்து எல்லா ஸ்டேஜையும் உங்களுக்கான தனியான இடத்த எப்படி பிடிக்கிறதுங்கிறதுல ஒரு போராட்டம் தெரியும். ரெண்டாவது, குரேஷி நல்லா படிச்சிருக்காரு போல் இருக்கு அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. உங்களை ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கூடாது, ரொம்ப ஜாலியாகவும் எடுத்துக்கூடாதுங்கிறத உங்க ஒரு கேரக்டராகவே பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசுவோம் அதை பத்தியும்.
0: ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ஆர்ஜி முன்னாவோட பேசிட்டு இருக்கிறது குரேஷி. யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
4: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
10: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
13: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ஈசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
17: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
19: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
20: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
19: சரி சரி,
21: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணனும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
22: ஸ்னேஹாலயா சில்க்ஸ். ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் டிநகர்.
23: இப்போ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்சி மார்வல் வந்தாச்சு. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.galaxyhealth.com. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
24: பைல்ஸோட டிஸ்கம்ஃபர்ட் சொல்ல கூட கஷ்டம்தான், ஆனா அதோட வாழ வேண்டியது இல்ல. லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மென்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், கேரிங் சப்போர்ட் கிடைக்கும்.
25: லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
26: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
27: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
28: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
29: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
30: Yono SBI, Cricket Ka Blockbuster.
28: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, powered to every Indian.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆன் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ஆர்ஜே முன்னாவோட பேசிட்டு இருக்கிறது குரேஷி.
2: ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றவங்க எல்லாத்துக்கும் இதை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஜென்ரலா என்னன்னா, ஒரு மிமிக்ரி பண்றது அப்படின்னா மிமிக்ரியில ஆரம்பிச்சு ஒரு சிலருக்கு தான் அந்த கவுண்டருங்கிற அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் மிமிக்ரியோட நிறுத்திப்பாங்க. அது வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு டேலண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா இடங்களையும் ரொம்ப படித்த பையன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் குரேஷியை பார்த்தா. ஆக்சுவலி நீங்கள் என்னங்க படிச்சீங்க?
3: நான் கொஞ்சம் படித்த பையன் தான் சார். நான் வந்து பிடெக் ஐடி படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங். அதுதான் அதை முடிச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது இந்த கார்பரேட்ல வந்து ஒரு ஃபன் செஷன் சொல்லிட்டு ஃப்ரைடே 1 hour யாரையாவது என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க. ஐ மீன் ஏதாவது என்டர்டெயின் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. சில பேர் பாடுவாங்க ஆடுவாங்க அந்த மாதிரி. அந்த டைம்ல நம்ம வந்து அந்த டீம் லீடர் மாதிரி, அந்த சூப்பர்வைசர் மாதிரி இமிடேட் பண்றது, அவங்க எப்படி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணும்பொழுது, அப்புறம் என்னோட கொலீக்ஸ் தான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீ வந்து சும்மா, அதாவது
2: ஸ்கூல்ல
3: வந்து நான் வந்து ஒரு பேச்சாளர், லைக் எப்படி ஈரோடு மகேஷனா மாதிரி, இப்ப இந்த தமிழ் பேச்சு முத்துக்குமரன் எல்லாம் இருக்காங்கல்ல, சோ அந்த மாதிரி சீரியஸான ஒரு பேச்சாளர் நானு. அதுக்கப்புறம் அதுதான் இந்த ஆபீஸ்ல வந்துதான் என்னோட காமெடி ஜோன் வந்து அப்படியே ஓபன் ஆச்சு. சோ அந்த மாதிரி பாக்குறவங்க கொலீக்ஸ் எல்லாம் நல்லா அதான் சொன்னாங்க, சும்மா நீ நார்மலா ஒரு எல்லா ஆபீஸ்லயும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க பண்ணுவாங்க, பட் ஆனா உங்ககிட்ட நல்ல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு அப்சர்வ் பண்ணாலுமே அதை நல்லா எக்ஸாக்டா ரெப்ளிகேட் பண்ற ஒரு டேலண்ட் இருக்கு, நீ மீடியா சீரியஸா ட்ரை பண்ணலாம். நாங்க அப்படியா, சரி ஓகே, ஏதோ ஆளை கழிச்சு வருவாங்க சொல்றாங்களா இல்லையா டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் அந்த கலக்க போகுதுன்னு ஒரு ஷோட ஆடிஷன் வந்தது, சீசன் 5. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆடிஷன், ஃபர்ஸ்ட் டெலிவிஷன். அதுலேயே நான் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து ஐ ஸ்டார்டட் பிலீவ் மை செல்ஃப், ஓகே நம்மளால ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேரியர் மாறிச்சு.
2: ஓகே, இன்னைக்கு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அன்னைக்கு சொல்லியிருந்தா வேற மாதிரி இருக்கும். அந்த டைட்டில் வின்னர் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள்லாம் வந்து உங்களுக்கு நவீனுக்கு சரியான கான்ட்ரவர்சி.
3: ஆமாம்,
2: ஆக்சுவலி ட்ரூ வின்னர் வந்து
3: நவீனுக்குலாம் இல்லை, மக்களுக்கும் எனக்கும் தான். ஏன்னா நவீன் வந்து
2: இதுக்கு பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் ஷோலே எல்லாரும் ஓட்டுவாங்க. டேய் நீ என்ன பண்ணது, பேசுவோம் இந்த பாட்டுக்கு அப்புறமா.
0: YONO SBI Cricket Cup Blockbuster.
4: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 team முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
5: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
0: YONO SBI Cricket Car Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
6: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
10: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
11: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
13: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
14: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
17: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாடி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
18: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
7: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
19: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
20: NAC A+ accredited கோயம்பேடு 100 feet road Saint Thomas College சூஸ் பண்ணுங்க. TA English, BCom, BSCom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற best courses-ஓட experienced faculties-ம் இருக்காங்க.
21: Visit stthomascollege.com. Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-013-431.
22: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
23: ஒரு நாளைக்கு 2-2.5 liters தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml per kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
22: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல்.
24: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
7: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
25: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
26: Yono SBI, Cricket Ka Blockbuster.
7: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
27: Isai Jani, Ilaya Raja Matrum, Yuvan Shankar Raja Isaiil, SPB Matrum, Chitra Kural Halil, Bali Bali Halil, Ram Bam Bam, Padan, Radio City Il.

0: ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ஆர்ஜே முன்னாவோட பேசிட்டு இருக்கிறது குரேஷி.
1: குரேஷி, வந்து நீங்கள் சொன்னீங்களா, ஃபஸ்ட்டு கலக்க போது யார் டைட்டில் வின் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சீசன் வந்தப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வின்னர் அனௌன்ஸ் பண்ணோடனே நவீன் தான் ஆக்சுவலி வின்னர். ஏன்னா அதில் வந்து நவீன் வந்து அம்மா வாய்ஸை பேசி பயங்கர ஹிட் ஆனார். அப்துல் கலாம் வாய்ஸ், அம்மா வாய்ஸ் ரெண்டுமே ஸ்டேஜில் பேசும்போது சரியான கிளாப்ஸு. அது எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி, அது ஒரு ரெண்டு மூணு நாள் பயங்கரமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை ஜாலியாக எடுத்துட்டீங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது ஹேண்டில் பண்ணும்போது?
2: அது ஃபஸ்ட்டு ஷோ வேறு, நமக்கு அதான் ஃபஸ்ட்டு டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம கிடைச்ச வாய்ப்புலாம் நல்லா பண்ணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். அது மாதிரி என்னோட இன்ட்ரோ ரவுண்ட்லேயே நான் சோலோவாக ஒரு 25 நிமிஷம் காமெடி பண்ணிப்பேன். ஃபஸ்ட் எபிசோடே அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்தது. பட் எனக்கு பார்ட்னரும் கரெக்டாக செட் ஆகலை. ஏன்னா நான் அந்த ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும், சரத்துக்கு தீனா செட் ஆகிருப்பார், சதீஷ்க்கு நவீன், பழனிக்கு நிஷா, அது மாதிரி முல்லைக்கு கோதண்டம். எனக்கு மட்டும் ஒரு பார்ட்னர் கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதனால் என்னால் ஒரு எக்ஸாக்டாக செம்மையான இதாக பெருசாக கொடுக்க முடியல த்ரோ அவுட். பட் அஸ் இண்டிவிஜுவலாக நான் எப்பப்பெல்லாம் பண்ணியிருக்கேனோ நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபைனலுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக தான் என்னை பார்த்தாங்களே தவிர, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயுமே வந்துட்டு எனக்கு டைட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் ஸ்டெமினா இல்லைன்னா, பிகாஸ் நத்திங், நவீன் வாஸ் டூ குட். ஒரு ஒரு கேரக்டர் வாய்ஸ் எடுத்தாலும் அப்படியே இருக்கும், எங்களுக்கு மிரண்டுருவோம், நாங்களே ஒரு ஆடியன்ஸாக மாறிடுவோம். கண்டஸ்டண்டாக இருந்தாலே அவர் பர்ஃபார்ம் பண்ணார்னு அந்த அளவுக்கு இருந்தது. பட் என்ன சொல்கிறது, அவ ஏன் நல்ல நேரமா அவர் கெட்ட நேரமானலாம் தெரியல. ஃபைனல் வந்து ஸ்டேஜில் வச்சிட்டாங்க, பப்ளிக் ஸ்டேஜில் வந்துட்டு என்ன தான் நம்ம செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும்போது ஒரு இது இருந்தாலுமே ஒரு 5000 க்ரௌடு 5000 பேரை பார்த்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்குள்ளையுமே ஒரு நடுக்கும், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. பட் அதை ஓவர் டேக் பண்ணி எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டை கொடுத்தோம். பட் அந்த டைமில் வந்துட்டு அவர் அந்த எல்இடி வச்சு ஒரு ஒரு மேட்ரு ஒன்று பண்ணார், அது ஒரு ப்ராப்பராக சிங்கோ அந்த ஹியூமராக நிறைய இடத்துல சிரிப்பு வந்து யார் அதிகமாக பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த கட்டாயத்தில் நான் வந்து அந்த டைமில் அந்த டிடி மாதிரி பண்ணுறது, பவர் ஸ்டார் மாதிரி பண்ணுறது, இமிட்டேட்லாம் பண்ணுறத பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க் நல்லா வரும் நமக்கு, அப்படி பூந்து ஒன்று அடித்தவனையும் ஓவராலாக அன்னைக்கு நல்லா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வாங்கினே திட்டு, ஐயோ சூட தரது சத்தியம் பண்ணுறானுங்க இவனை, நான் பார்த்ததே இல்லை, யாரா இவன், இவனுக்கும் கேபிஏக்கு சம்மந்தமே இல்லை அப்படிலாம். பட் எனக்கு ஒரு ஒரு எல்லா கலைஞர் மாதிரியும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷோ கிடச்சிருக்கு, நம்ம ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், அதுக்குன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை என்ஜாய் பண்ணவே நீ விடலை. ஏன்னா மொதல் ஒரு 10 நாள் அடுத்து நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், அடுத்து நான் வந்து பெருசாக எந்த ஷோக்குமே நான் போகவே விரும்பலை. அடுத்து சிரிப்படலாம் ஏதோ ஒன்று பண்ணால் இல்லை சார் நான் வரல, ஏன்னா ஒரு மாதிரி அடிச்சிட்டாங்க, டமால் டமால் டமால் நெகட்டிவிட்டி தான் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்தது. ஆனால் அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இந்த மக்களுக்கு நான் ஒரு புரிய வைக்கணும், நான் யார்டா, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்தான் அவன், ரிட்டையர் ஆன தம்பி வந்தாடா மிலிட்ரிக்கு மாதிரி, குக் வித் கோமாள்னு ஒரு ஷோ வந்தது. யார் யாரெல்லாம் என்னை திட்டினாங்களோ அவங்களே வந்துட்டு நானே இனிஷியல் அவங்கள திட்டினோ, பட் அண்ட் யூ டிசர்வ்டு அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ
0: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் சல்மார், பென்னி தயாள் குரல்ல, நாமுத்துக்குமார் வரிகள்ல, இசை சாஜித் வாஜித்.

0: ஆண்டர்பிரினரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
4: NAC A+ அக்ரெடிட் பெற்ற கோயம்பேடு 100 feet road சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA English, BCOM, BSCOM, BCA, BBA, டேட்டா

0: FMR Radio City 91.1
1: ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ஆர்ஜே முன்னாவோட பேசிட்டு இருக்கிறது குரேஷி. இந்த டைட்டில் வின் பண்ணப்ப நடந்த பத்தி சொன்னீங்க, ஒரு 10-15 நாள் ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணும்போது கலக்க போது யார் வின் பண்ணும்போதே நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய டிவி ஷோஸ்ல உங்களை பார்க்கும்போது எனக்கு இல்லை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தோணுச்சு உங்களை நிறைய டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது, நீங்க ஒரு கவுண்டர் போடுறீங்கன்னா அந்த கவுண்டர் மேல ஒரு 10 கவுண்டர் போடுவாங்க, இந்த பையன் பாவம் தனியா சிக்கிட்டு தவிக்கிறான் அப்படி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி, இன்னைக்கு அது யூடியூப்லாம் இருக்கு, முயற்சி பண்ணி எப்படியாவது வெளியே வரணும்னு நினைப்பீங்க. அந்த ப்ரெஷர் ஒன்று தெரியும் உங்களுக்கு, என்னமோ பண்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?

0: கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கே ஏன்னா அந்த டூ மச் நெகட்டிவ்னால என்னால் வந்து என்னோட பெஸ்ட்டு நான் வந்து நான் டேலண்டான ஆளுன்னு நானே நம்புற மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி சாம்பியன்ஸ்னு போட்டாங்க, எல்லாம் ஜாம்பவான்ஸ் அந்த சிர்ச்சாபூர் டீம் அவங்க இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. 18-30 பேர் இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு. நம்ம என்ன தான் போராடினாலுமே எல்லாருமே அங்கே போராடுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருந்தது அப்படியே. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கே கான்ஃபிடென்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ரைட்டு போச்சு, அவ்வளோதான் போல, அப்படியே அப்படி அப்படி திருப்பி வேலைக்கே போயிடலாமா, இதை தெரியாமல் அதை வேற விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிலாம் ஒரு கட்டத்தில் எல்லாம் தோணியிருக்கு. அப்புறம் அப்படியே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு யோசிச்சிட்டே இருந்தப்போதான் அந்த குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் ஷோ வந்து மீடியா மேஷன் ரவுஃபா மேம் மூலமா வந்து எனக்கு கிடைச்சது.
1: இந்த இடத்துல இன்னொரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சா, ஃபர்ஸ்ட் குக் வித் கோமாளி வரும்போது கண்டெஸ்டன்ட்டா நீங்க இல்ல, அது வேற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு.
0: கரெக்ட்.
1: இந்த பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம் அதை பத்தி.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவா, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing Partner,
13: Accord Housing, நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், KK நகர், சென்னை.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
2: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
3: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Kandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
4: Hyundai, Indiana, avangaloda 30 years happy celebrate pandranga. Inda celebration monitor, Creta ka up to 1,05,000, Grand I-10 Neos ka up to 80,000, I-20 ka up to 65,000. Venaka up to 55,000 and Xterra up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
5: TNC apply.
6: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
7: சார், சார்,
8: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
9: கீழ்ச்சி போட்ட ரேவதி ஓடி போய் ட்ரெயின் ஏற மோகன் பின்னாடியே ஓடி உருண்டு ட்ரெயினை நிறுத்தி ரேவதியை தூக்கிட்டு வர்ற இடத்துல முடியுது சார். ஃபர்ஸ்ட் பார்ட் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். இவங்க ஒண்ணு சேர்ந்ததுல ரேவதியை லவ் பண்ற கம்பளி பூச்சிக்கு வருத்தம் சார்.
8: கம்பளி பூச்சி ரேவதியை லவ் பண்ணுதா?
9: சாகாவறீங்களே, சாகாவறீங்களே, அதான் சார் ட்விஸ்ட். ஃபிளாஷ்பேக் போறோம் சார்.
8: என் கைய பிடிச்சா கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப தோட்டத்துல இருக்கிற கம்பளி பூச்சி அதை ஒட்டு கேக்குது சார்.
9: ஃபர்ஸ்ட் என்ன கிண்டல் பண்றீங்க? என்ன கோவத்துல இருந்த கம்பளி பூச்சி
8: ரேவதி போட்ட காப்பியை குடிச்சு காதல்ல மயங்கிடுச்சு சார்.
10: மிஸ்டர் பிரேம்குமார், ஒரு கம்பளி பூச்சி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணணும்னா என்ன பட்ஜெட் ஆகணும் தெரியுமா
9: சார்? ஒண்ணு இல்ல சார், ரெண்டு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல ட்ரெயின் ஏறி வர்ற மிஸ்டர் சந்திரமௌலியோட பேக்ல காதலனை தொலைச்ச ஒரு பெண் கம்பளி பூச்சி ஏறி வருது சார். ரேவதி கிடைக்கலன்னு சோகத்துல இருக்கிற ஆம்பளை கம்பளி பூச்சியும் காதலன தொலைச்ச பொம்பளை கம்பளி பூச்சியும் மௌனமா ஒண்ணு சேர்றாங்க சார். மௌன ராகம் 2 சார்.
10: கம்பளி பூச்சி எல்லாம் இருக்கட்டும், இங்க ஒரு கொசு தொலை தாங்க முடியல. ஏய் எறப்பட்ட.

0: உங்கள் ரேடியோ சிட்டியில்
1: அனிருத் அண்ட் பிளாசே வாய்ஸ்ல, நான் முத்துக்குமார் அண்ட் பிளாசே வரிகள்ல, நிவாஸ்கி பிரசன்னா மியூசிக்ல, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நான் ராஜா ரேடியோ சிட்டியில.
2: நான் யாரு, நான் யாரு, பொய்யால நான் யாரு, நான் யாரு, நான் யாரு, நான் யாரு.

0: ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ஆர்ஜே முன்னாவோட பேசிட்டு இருக்கிறது குரேஷி.
1: குரேஷி, அதாவது நம்ம ஏற்கனவே நான் சொல்லும்போது சொன்னவங்ககிட்ட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் எப்படியாவது பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு முயற்சி உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் குக் வித் கோமாளி ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது கோமாளியாலாம் இல்லை, சும்மா ஒரு ஃபோனில் பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா விஜய் டிவியில் இருக்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாங்க, அப்படி ட்ரை பண்ணாங்க. அந்த எபிசோடில் நீங்கள் பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்த எல்லாத்துக்குமே ஒரே ஃபீல் என்ன, இந்த பையனை கூப்பிடலாம் கோமாளியா, செம்மையாக இருக்குது, இந்த காம்பினேஷனே நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு. அதுக்கப்புறம் உங்களை யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியல. அது எப்படி இருந்துச்சு?
2: அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் கேட்டப்போ ஃபஸ்ட்டு சீசன் டூலேயே வந்து நான் வாய்ப்புலாம் கேட்டப்போ அவங்க டீம் என்ன சொன்னாங்கன்னா, கோமாளிக்குன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கணும், லைக் ஒரு மாதிரி அந்த புகழ் மாதிரி ஒரு கேர்லிங் ஹேரோ இல்லை பாலா மாதிரி ஒரு உருவம்
1: பாடி
2: இல்லை சம்திங். அவங்க ஒரு கோமாளித்தனம் இருக்கணும், அவங்க அந்த ஃபிசிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தானே ஒரு கோமாளித்தனம் இருக்கணும். பட் நீ கொஞ்சம் இதாக இருக்கு, நீ ஆங்கரிங் அந்த மாதிரிலாம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படி தான் சொன்னாங்க. அப்போ திடீர்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, இந்த மாதிரி சடனாக வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு எபிசோடில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி ஒன்று பேசணும், அதில் புகழ் வந்து கஸ்டமர் கேராக இருக்காரு, நீ ஒரு வாடிக்கையாளர் மாதிரி சும்மா அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசணும்னு சொன்னாங்க. 10 மணிக்கு எனக்கு ஃபோன் அடித்தாங்க, 11:30 மணிக்கு நான் செட்டில் இருக்கணும். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே டைம் இல்லை. ஸோ அதனால் என்ன தோணுதோ போகலான்னு சொல்லிட்டு அப்போ நான் அந்த ஷேர் ஹோட்டலில் தான் போனேன். அந்த கோடம்பாக்கத்தில் ரயிலெலாம் இறங்கி ஏறி ஸ்டேஷனில் இறங்கி அப்படிலாம் போனப்போ அப்படியே போயிட்டு உக்காந்துட்டேன், அப்படியே வாய்க்கு வந்ததை பேசுகிறேன். அப்போ தான் அந்த யாத்திரிக்கோ ஜானிகே காடி நம்பர் அதெல்லாம் வந்து இந்த ட்ரெயினில் நான் வந்து அப்சர்வ் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி என்ன தோணுதோ, நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை சும்மா பேசி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசினேன். அந்த எபிசோடுக்கு வந்து எனக்கு வந்து வேறு லெவலில் நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பிச்சாங்க. நான் நினச்சேன், ஐயோ இது இவ்வளோ பெரிய ஷோவாடா, எப்பா என்னடா ஒன்றுமே பண்ணல, ஒரு 3 ஃபோன் கால்க்கே இவ்வளோ பெரிய இருப்பா, அப்போ இதில் வந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன், பார்க்குற ஆடியன்ஸும் நினைச்சாங்க. அதே மாதிரி டீமும் எனக்கு அடுத்த சீசனில் அந்த சான்ஸ் கொடுத்தாங்க.
1: அடுத்ததான் இப்போ அந்த டீமில் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடு, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் பேர் ஒரு பெரிய டீம் இருக்குது, அவ்வளோ பேர் இருக்கீங்க. அதில் இப்போ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும், குரேஷியை வச்சு ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டேஜில் வந்து நம்ம ஒன்று பர்ஃபார்ம் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க சிரிச்சா தான் அந்த கான்ஃபிடென்ஸே நமக்கு வரும். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஓப்பனிங்குமே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் பயங்கர ஜாலியாக இருக்கும், சிரித்து சிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அது எப்படி நீங்க வர்க் பண்ணீங்க, எப்படி அது எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்கறத இந்த பாட்டுக்கு அப்புறமா பேசுவோம்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா ப்ளாக்பஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இன் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
4: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
8: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: ஹெல்த் சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட் சஃபா ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
17: எல்லாரும் பிஇ பிடெக் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
18: பிஎஸ்சி நர்சிங், பி பார்மசி, பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 044-611-6299.
19: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
20: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
21: காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன்
22: ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
23: அதான் இல்ல, கடும் வெயில வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன் பொது நலன் கருவி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
24: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
25: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
26: Yono SBI, Cricket Ka Blockbuster.
24: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
27: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் மேற்கே மேற்கே. சங்கர் மகாதேவன், சாதனா சங்கமோட குரல்கள்ல லிரிக்ஸ் தாமரை, மியூசிக் யுவன் சங்கர் ராஜா.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில் ஹையோ ஹையோ லியான் ஜேம்ஸின் குரலில் வரிகள் கோசேஷா, இசை லியான் ஜேம்ஸ்.

0: ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம ஆர்ஜி முன்னாவோட பேசிட்டு இருக்கிறது குரேஷி.
1: குரேஷி, எப்படி அந்த குக் வித் கோமாளியில எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாம், ஜாலியாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது, அவ்வளோ ஸ்பேஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்கிருந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு?
2: அது எல்லா கோமாளிகளுக்குமே அங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ளேவர் இருந்தது. பாலாவுக்கு ஒரு ஃப்ளேவர், சிவாங்கிக்கு ஒரு ஃப்ளேவர், மணிமேகலைக்குன்னு ஒரு ஃப்ளேவர், அந்த மாதிரி புகழுக்குன்னு ஒரு ஃப்ளேவர். ஸோ நம்ம ஒன்று புதுசாக வந்து ஒன்று பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது ஒரு கெட்டப் போட்டோன்னா அந்த கெட்டப்பாக நிற்கணும். எல்லாருமே கொஞ்சம் ஆரம்பத்தில் மட்டும் பண்ணுவாங்க, அப்புறம் நார்மலைஸ் ஆகிடுவாங்க. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கெட்டப்பை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ருத்திகா கெட்டப்பு, விடிவி கணேஷ் கெட்டப் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒன்று பண்ணேன். அதே மாதிரி நம்ம என்ட்ரிலே வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒரு ரோஸ்ட்னா அவங்கள என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ரோஸ்ட்டாக இருக்கணும். ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் பண்ணி தான் லாஸ்ட் சீசன்லலாம் நீதியானலாம் மாதம்பட்டி சாரை கேட்டு ஒரு மாதிரி பெரிய இதாக, அப்புறம் இல்லைங்க அவர் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு 5 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாரு, அது ஒரு நீதியான்னு கேட்டேன். அந்த மாதிரிலாம்
1: அப்புறம் வீடியோலாம் போட்டு பரவாயில்ல,
2: அந்த மாதிரி வீடியோலாம் போட்டு
1: எனக்கு வந்து எல்லாருமே இப்போ உங்களுக்கு இது தேவையா, இந்த சீரியஸாக எப்படி அதை பண்ணிங்க அந்த வீடியோ போட்டு?
2: நான் பண்ணலைங்க, அங்கே ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு பையன் இருக்காங்க, அர்ஜுன் சராமா ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து பண்ணியிருந்தான். ஸோ அவன் பண்ணியிருந்தப்போ அவனுக்கு அப்போ ஃபாலோ கிடையாது. பெரிய விஷயமா ஜாலியாவே இருக்காரு. அது எப்படி இது பண்ணதில்ல, பட் அவர் இது வரைக்கும் கோச்சிட்டது இல்லை. ஆனால் நான் வந்து அவரை கலாய்க்கணும், இதுதான் நம்மளோட மோட்டிவ் ஃப்ரம் த பிகினிங். அவர் சீசனுக்கு வந்ததுலேருந்து 5வது சீசனும் சரி 6வது சீசனும் சரி முழுக்க முழுக்க அவரை கலாய்க்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அந்த ஆன்லைன் வீடியோவும் அது ஒரு கலாய்க்கிற முயற்சி அவரை தான், பட் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பட் ஓகே ஃபைன், நான் என்ஜாய் பண்ணேன் எல்லாமே வந்துட்டு லைஃப்ல எல்லாமே வேணும்ல. ஸோ நைஸ்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான், அந்த டீம் எந்த டீம்?
4: Radio Serial, நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத matches and hidden stories, players in real reaction, கொஞ்சம் controversy, locker room and gossips and full-on fun moments. மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, only on Radio City. Cricket and Blockbuster!
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
9: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
10: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
13: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
6: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆனா ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
19: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
20: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
21: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சலா இருக்கா, இது ரெண்டுதான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
20: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல், 54 வருட கல்வி சேவை, NAC A grade குவாலிட்டியுடன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ், AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
19: தன்ராஜ் பே செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 7200-71798.
22: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
23: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
24: Yono SBI, Cricket Ka Blockbuster.
22: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
25: Naresh Iyer மற்றும் ஹிருதய் கதானி குரல்கள்ல, விவேக் வரிகள்ல, இசை புயல் AR ரஹ்மான் மியூசிக்ல, அயலா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்போ யாயும் நரேஷ் ஐயர் மற்றும் ரீதாவோட குரல்ல, வரிகள் மற்றும் இசை ஷாபீர்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
4: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS-னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
6: ரியல் ORS-னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
4: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
7: இன்னே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வெனாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
8: ஃபிஷர் பெயின் டெய்லி லைஃப ரொம்ப கஷ்டமா மாற்றும். நீங்க தனியா இல்ல, லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல மாடர்ன் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ், ஜென்டில் கேர்.
4: லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேலுச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
9: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷன் இருக்கு.
10: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.

இப்படி சூடு.

0: FM na Radio City 91.1.
1: ஒரு படத்தோட

0: முழுக்கதையும் சொல்லிடுவேன். அதை கேட்டு என்ன படம்னு படத்தோட பேரை சொல்லுவாங்க. ஈவினிங் ஷோ நான் பண்ணும்போது ரெகுலராக விளையாடுறதா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. அதனால் நம்ம எங்கே போனாலும் கையோட குட்டி ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிடுறது. இன்றைக்கெலாம் ஸ்டேஜ்லேயே குட்டி ஸ்டோரிக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அப்புறம் நம்ம பேசலன்னா எப்படி? அதனால் ஒரு படத்தோட கதையை நான் சொல்லுவேன், சரியா? பொறுமையாக அந்த கதையை கேட்டு அது என்ன படம்னு நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான் குட்டி ஸ்டோரி. 4266999 அப்படின்னு சொல்கிறேன். 4266999. இது சென்னை நேயர்களுக்கு. இதுவே கோயம்புத்தூர் மதுரை நேர்களாக இருந்தீங்கன்னா, ஆமாம் இங்கே இருக்கோம்ல, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, முன்னா ரேடியோ சிட்டி, மறுபடியும் சொல்கிறேன், முன்னா அண்டர்ஸ்கோர் ரேடியோ சிட்டி. இது வந்து என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில். அங்கே வந்து நீங்கள் விளையாடலாம். குட்டி ஸ்டோரின்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நம்பரை அங்கேயே வாங்கி நான் இங்கேருந்து கால் பண்ணி மதுரை கோயம்புத்தூர் மக்களையும் விளையாடுவேன் குட்டி ஸ்டோரியில். சென்னையில் விளையாடுறவங்களாம் உடனே 4266999 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குட்டி ஸ்டோரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கிஃப்ட்டுகளை வின் பண்ணுங்கள். இப்போ
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स
2: आज म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुखम ऑलराउंडर आरुमुखम
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுடுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனோம் வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டாடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner,
14: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், KK நகர், சென்னை.
15: பரபரனு ஓடுது செட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
17: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காது மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
18: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
19: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
18: அதுல என்ன ஸ்பெஷல்?
19: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
18: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
19: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
18: சரி, இப்பவே கிளம்பலாம்.
19: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
20: School final exams over. Career la next thing panitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate same day kadiko. Call 0446111699.
6: Nenjvalina sonna adu just oru symptom illa, oru signal. Delay pannama Murugan Super Speciality Hospital ku vanga. 24/7 cardiac care, unga uyirukku paadhukaappu.
21: Murugan Heart Foundation Kir Park. கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
22: ஒரு நாளைக்கு 2-2.5 liter தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml per kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
21: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
23: சார், சார், என்ன 2 தடவை கதவு தட்டுறாங்க?
24: ஓ நோ!
1: பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
2: படையப்பா 2 சார்.
5: டேய் ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சா நம்மள பீஸ் பீஸ் ஆயிடுவாங்கடா
2: சார். மாசா இருக்கும் சார். முட்டை வந்த மாடை வேலை சொருகி படையப்பா குத்த கையில வச்சிருந்த கண்ணிலேயே சுட்டுக்கிட்டு நீலாம்பரி கீழே விழுகிற இடத்துல முடியுது சார் பார்ட் 1. அவங்கள புதைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது சார் படையப்பா பார்ட் 2.
5: ஏன் எடுத்த உடனே சாவு புதைக்கிறதுன்னு?
2: புதைக்கிறது மட்டும்தான் சார், சாவு இல்ல.
5: 16 வருஷம் ரூமுக்குள்ளேயே இருந்து பிராக்டிஸ் எடுத்த நீலாம்பரி அதே மெத்தட்ல இன்னொரு 16 வருஷம் மண்ணுக்குள்ளேயே சாப்பிடாம உயிரோட இருக்காங்க. ரியல் எஸ்டேட் காரங்க பேஸ்மெண்ட் போட தோண்ட கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வெளியில வராங்க சார். கட்சி மாறி கட்சி மாறி நாசர் பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டாருன்னு போஸ்டர்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் படையப்பாவ பழி வாங்கணும்னு சொல்ல.
2: ஓ, படையப்பா வரானா?
5: இல்ல சார், என் கட்சிக்காரங்க கட்டுற பில்டிங் உள்ள இருந்து வந்து இப்படி பிரச்சனையை கிளப்பிட்டு என்ன திட்ட படையப்பாவ பழிவாங்க நினைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு
2: பெரிய படைய திரட்டி நாசரியே பழிவாங்க நினைக்கிறாங்க சார்.
5: சூப்பர் ஸ்டார் டேட் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல? அதான் சார்.
2: அந்த புதைச்சி வச்ச இடம் சொன்னீங்க, என்ன லொகேஷன்?
5: ஏன் சார்,
2: பார்ட் 2 பண்ற பார்ட் 2 பண்றன்னு ஒருத்தன் டார்ச்சர் பண்றான்,
5: அவனுக்கு ஒரு இடம்

ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் பாட்டி கிச்சு மகாலிங்கம் மற்றும் ஹிப்ஹாப் ஆதி குரல்கள்ல ஹிப்ஹாப் தமிழா வரிகள்ல இசை ஹிப்ஹாப் தமிழா.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: முன்னா அவரு கேட்டுட்டு இருக்கீங்க, குட்டி ஸ்டோரி விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஒரு படத்தோட கதையை நான் சொல்லுவேன், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேரை சொல்லுவேன். எல்லா ஹிட்டான படங்கள் தமிழ் படங்கள் மட்டும்தான். இன்னைக்கு வந்து ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் நிதி லீவுங்கிறனால நான் விளையாண்டுருக்கேன். அதாவது நான் எந்த ஷோக்கு போனாலும் குட்டி ஸ்டோரி எடுத்து போயிடுவேன், அது நம்ம சிக்னேச்சர்ல. அதனால தான் இப்போ நம்மோட இளவரசன் சார் இருக்கார். இளவரசன் சார் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் இளவரசன் சார். என்ன பண்றீங்க நீங்க? நீ ஏன்பா இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது அப்படித்தான் நான் பண்ணுவேன் என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தோட மானமரியாதை கெடுத்துருவேன் அப்படிம்பாங்க. என்ன ஒரு ஹீரோ அப்படிலாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஃபிளாஷ்பேக்ல, அவர் ஒரு டாக்டருங்க, நல்லா படிச்ச ஒரு டாக்டர். அவர் வந்து ஒரு லவ் பண்ணுவார். அந்த ஹீரோயினா வரதட்சணை கொடுமையின் காரணமாக அவங்க ஃபேமிலி கொலை பண்ணிடுவாங்க. அன்னைக்கு அவரு சொல்லுங்க என்ன படம்?
2: விஜய் சேதுபதி படம் தான்.
1: ஆமா, ஐஸ்வர்யா ராஜேஷ், தமன்னா
2: சேதுபதியும் ஐஸ்வர்யா ராஜேஷ்
1: எல்லாம் எனக்கு தெரியும்.
2: தர்மதுரை
1: பாருங்க, இளவரசன தர்மதுரை என்பது சரியானது.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: APN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் பிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு லெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டாக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபர் இருக்கு.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர், யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக்பஸ்டர்.
3: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
4: எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல, ஹரிஹரன் அண்ட் சின்மயி வாய்ஸ்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல ஒரு தடவை சொல்வாயா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: வருண் பரந்தாமன் மற்றும் ஆண்டனிதாசன் குரல்களில், மதன் கார்கி வரிகளில், டி இமான் இசையில், டக்கு டக்கு டக்குனு பாடல் ரேடியோ சிட்டி.

0: நடக்கும்பா.
1: முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க குட்டி ஸ்டோரி விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஒரு படத்தோட கதையை நான் சொல்லணும், கேட்டு என்ன படம்னு படத்தோட பேர் சொல்லுவீங்க. ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நிதி லீவுங்கனால நான் தான் ஷோ பண்ணுறேன். இல்லை என்னன்னா, எப்பவுமே நான் தான் கதை சொல்லுவேன். இப்போ கௌசர் இருக்காங்க, அவங்க கதை சொல்லுவாங்க, நான் கண்டுபிடிக்கிறனா இல்லையான்னு பார்ப்போம். கௌசர் கதை ஆர்மியா? கௌசர்
2: ரெண்டு பேர் ஆனந்தமிங்க இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஊர்ல சண்டை வந்துட்டே இருப்பாங்க.
1: சரி,
2: அதுல ஹீரோயின் வந்து ரொம்ப படிச்சிருப்பாங்க, அவங்க முதல்ல வேணானுவாங்க, அப்புறமா மேரேஜ்க்கு சம்மதிப்பாங்க.
1: சரி,
2: என்ன கதை?
1: நான் சொல்லட்டுமா என்ன படம்னு? சின்ன தம்பி பெரிய தம்பி. எவ்வளவு பழைய படத்துக்கு போயிருக்கீங்க நீங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. ஸோ நான் கண்டுபிடிச்சா கிஃப்ட் கிடையாது. எவ்வளவு பழைய படம் பாருங்க, ரெண்டு பேரும் படிச்சிருப்பாங்க, சும்மா இருப்பாங்க, ஹீரோயின் படிச்சிருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்களாம். ஆனா பரவாயில்ல, சின்ன தம்பி பெரிய தம்பி சொன்னா கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சிருக்கீங்க. முடியாதே, அவ்வளவுதான் குட்டி ஸ்டோரி, சிம்பிளா இருந்துச்சுல. ஸோ நான் இதுக்கு மேலே விளையாடுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈவினிங் ஷோல விளையாடுவோம். சரியா, தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி.
3: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர் நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
3: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: பரபரனு ஓடுது செட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
3: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
18: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தெரிங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன்.
0: Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
5: Hyundai, Indiana, avangaloda 30 years happy celebrate pandranga. In the celebration monitor, Creta up to 1,05,000, Grand I-10 Neos up to 80,000, I-20 up to 65,000, Venna up to 55,000, and Exter up to 40,000 benefits. Enjoy paringa. Moreover, processing fee up to 50% and foreclosure 100% offer.
19: TNC apply.
20: YONO SBI Cricket Car Blockbuster.
21: YONO SBI Cricket Car Blockbuster.
22: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Car Blockbuster, only on India's number one radio station, Radio City.
21: YONO SBI Cricket Car Blockbuster.
20: YONO SBI Cricket Car Blockbuster. YONO SBI, power to every Indian.
23: Radio City la ipadinga ketitiruka paattu Anirudh Ravichandran music and voice la Vishnu Edavan lyrics la Badass.

Rest in peace. ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: இனிமையான பாடல்களை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
3: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
1: ரேடியோ சிட்டியில் நீங்க கேக்குறது நீ கோரினால் பாடல். சரத் இசையில், மதன் கார்கே வரிகளில் கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
2: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality உடன் experienced professors, AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
3: தன்ராஜ் பை செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 7200-71798.
4: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
5: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: Parapara-nu ođudu sitchi, yenga RJ's rombo witty. And around the clock, non-stop, unga fun-nukku nanga guarantee.
7: Radio City.
8: Radio City.
0: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
9: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு ஏ ஆர் ரஹ்மான் இசையில், என் குரலில், இளங்கோ கிருஷ்ணன் வரிகளில், பொன்னி நதி.

0: முன்னா கூட கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின், நெக் பெயின், பாடி பெயின் இது மாதிரியான பெயின்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போலாம் வயசு வித்தியாசமே இல்லாமல் மூட்டு வலியெல்லாம் வருது. ஒரே காரணம், பிராய்லர் கோழி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கோங்க, எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. அப்போ அப்படித்தானே இருக்கும் அப்படிமோல. பெயின் கில்லர் சாப்பிட்றதுங்கிறது, சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெயின் கில்லரை சாப்பிட்ருவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ பெயின் கில்லர்லாம் சாப்பிட்டா சைட் எஃபெக்ட்ஸ் வருமே அப்படின்னு. தெரிஞ்சிருந்தே ஏன் பண்ணுறோம், வலியை சகிச்சுக்க முடியல வேறு வழி அப்படிமோல. அதுக்கு தான் டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில். இது ஆயுர்வேதிக் ஆயில் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. பல ஆண்டுகளாக ஏகப்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டாக்டர் ஆர்த்தோ எல்லா கடைகளையும் கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Radio City lo vinandi butta bomma Arman Malik paadina Ramajogeya Sastra rasana paata composed by SS Thaman.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையோ ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏ நான் சொல்லுது, ஏ மும்பை டீமா இருக்கட்டும், ஏ பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏ எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏ தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏ நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏ கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே ஏ நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
2: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். क्रिकेट और स्मार्ट बैंकिंग से हमेशा जुड़े रहिए विद योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर योनो एसबीआई पावर टू एवरी इंडियन। डाउनलोड द ऐप नाउ।
4: बैंकिंग पार्टनर इक्विटास बैंक। अर्न अप टू 8% इंटरेस्ट ऑन फिक्स्ड डिपॉजिट्स फॉर सीनियर सिटीजंस एंड 7.4% इंटरेस्ट फॉर अदर्स ऑन 888 डेज।
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்குனா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
8: இப்பொழுது 1 லிட்டர் பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ரா பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए। Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: ஹவுசிங் பார்ட்னர்
14: அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் KK நகர் சென்னை.
16: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ் டேட்டா அனாலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
17: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
18: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
19: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
18: அதுல என்ன ஸ்பெஷல்?
19: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
18: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
19: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
18: சரி, இப்பவே கிளம்பலாம்.
19: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
1: இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐட்டன் நியோஸ்க்கு அப் டு 80,000, i20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்ட்ராக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
3: என்ன
16: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர, இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
6: மின்னலே 2 சார்.
16: இதெல்லாம் நியாயமா?
6: அந்த மியூசிக்கை யோசிங்க சார், அந்த லவ்வை யோசிங்க சார்.
5: மாதவனும் ரீமா சென்னும் சேர்றதுல முடியும் சார். மின்னலே அவங்க கல்யாண போட்டோவை பேன் பண்ணி ஆரம்பிக்கிறோம் சார் படம். ஆஹா, எப்படிப்பட்ட லவ்னு நீங்க நினைப்பீங்க,
13: ஆனா அதான் இல்ல.
5: கிச்சன்ல இருந்து ஒரு தட்டு பறந்து வந்து அவங்க போட்டோ மேல அடிச்சு உழுவுது சார்.
13: அவ்வளோ லவ் பண்ணி சேர்ந்தவங்களுக்குள்ள இப்ப சண்டை சார்.
5: ஏ சுமாரு சுமாரு சுமாரு, என்ன வேணும்ப்பா அப்படின்னு மாதவன் கேக்க, ரீமா சென் டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சார்.
13: அங்க ஒரு சாட்ரு பிஜிஎம் போடுறோம் சார்.
5: நீ
20: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் 2 பிரேம் குமார்.
21: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாடல் ஆத்தாடி ஆத்தாடி. நவீன் மாதவோட வாய்ஸ்ல நாமுத்துக்குமார் வரிகள் எழுத எஸ் எஸ்

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
14: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
15: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் சிக்ஸ் ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
16: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
17: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
18: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
19: மியூசிக்ல கு கார்த்திக் லிரிக்ஸ்ல தளபதி விஜய் வாய்ஸ்ல ஜாலியோ ஜிம்கானா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில. ஜாலியோ.

0: முன்னா அவளை கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நான் தாங்க பண்றேன் நிதி லீவுங்கிறனால. நேத்து வந்து ஆர்பி சௌத்ரி அவர்கள் அவங்க சொந்த ஊர் ராஜஸ்தான்ல வந்து ஒரு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற நியூஸ் நிஜமாலுமே பேரதிர்ச்சியா இருந்துச்சுங்க. ஏன்னா ஆர்பி சௌத்ரி அவர்களும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான தயாரிப்பு நிறுவனமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஆர்ஓக்களாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கட்டும், நிறைய கதைகள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது ஆரம்ப காலத்தில் புதுமுக இயக்குநர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். அப்போலாம் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறத யாரும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு தான் படம் பண்ணோம், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் தான் படம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. சினிமா அப்படி தானே, அதனால் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அதில் ஆர்பி சௌத்ரி அவர்கள் தாங்க. யார்கிட்டயாவது நல்ல ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா எல்லாரும் சொல்கிறது போய் பேசாமல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் படம் பண்ணு, சௌத்ரி சாரை போய் பாரு அப்படிங்கிறதான். அப்படி இன்றைக்கி ஏகப்பட்ட மிகப்பெரிய இயக்குனர்கள் எல்லாமே வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய இடங்களில் பகிர்ந்துருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த தயாரிப்பாளருங்க. சமீப காலமாக கூட அந்த ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையிலுங்கிற படத்தோட ஆடியோ லான்ச்லேயும் சக்ஸஸ் மீட்லேயும் நிறையா பேசினார். பொதுவாக நிறைய பேசக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை ஸ்டேஜில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜீவா அப்புறம் வந்து ஜித்தன் ரமேஷ் அவங்களோட அப்பா தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸை அதோட உரிமையாளரான ஆர்பி சௌத்ரி அவர்கள் சொந்த ஊரில் ஒரு சாலை விபத்தில் லாரியில் அடிபட்டு கூட ரெண்டு உறவினர்கள் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவர் வந்து சம்பவ இடத்துலையே பலியானார் அப்படிங்கிற நியூஸ் நேற்று ஈவினிங் வந்தது. வா, எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரியான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அது. அதோட தயாரிப்பாளர் மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற செய்தி மிகவும் அதிர்ச்சியானதாக இருந்துச்சு. அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: வீடியோ சீரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
4: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
5: இணைந்து வழங்குவோர்
6: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீட்டர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி. ஆன் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: இருக்கு
5: சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட் சஃபா ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
18: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்
19: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் டிநகர்.
20: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
21: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
22: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
23: Yono SBI, Cricket Ka Blockbuster.
21: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: விஜய் பிரகாஷ் மற்றும் அஜிஷ் அசோக் குரல்களில், பொன்ராஜ் வரிகளில், விவேக் மெர்வின் இசையில், நெஞ்சுக்குள்ள நீ பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: யுவன் சங்கர் ராஜா இசையில பிரதீப் ரங்கநாதன் வரிகள்ல சித் ஸ்ரீராம் குரல்ல என்னை விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

சொன்னா கூட இன்னைக்கு ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டீங்க. நிதி லீவு அப்படிங்கறதுனால நான் தான் ஏகப்பட்ட சினிமா தகவல்கள், அப்புறம் ஊருக்குள்ள என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் விலாவரியா கேட்டோம். வழக்கு மூலம் உங்க ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி எப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது தான் மத்தியானம் ஷோலாம் பண்ண முடியுது. வருஷக்கணக்காக இது கோயம்புத்தூர்லையும் சென்னையும் கேட்டுட்டுனால சென்னையில் மட்டும் ஈவினிங் ஷோ பண்ணிட்டுருந்தான். இப்போது இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து மத்தியானம் ஷோலாம் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ நன்றி சொல்லும் படலம் தான் இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, எல்லாருமே நன்றி நன்றிங்கிறாங்களே, உங்களுக்கு ஒரு தடவை நன்றி. மறுபடியும் சென்னையில் ஈவினிங் ஷோ, பாய்.

ரேடியோ சிட்டியில் அன்பே பேரன்பே சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் வரிகள் உமாதேவி இசை யுவன் சங்கர் ராஜா.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: பெட்சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
4: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் stthomascollege.com.
5: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
6: காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன்
7: ஹீட் ஸ்ட்ரோக்ல வெயில மணி கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
8: அதான் இல்ல, கடும் வெயில்ல வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன் பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிடல்.
9: எல்லாரும் பிஇ பிடெக் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
10: பிஎஸ்சி நர்சிங், பி பார்மசி, பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 044-611-6299.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
12: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு சந்தோஷ் நாராயணன் இசையில. யுவன் சங்கராஜா மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரல்கள்ல, முத்தமிழ் மற்றும் பூவன் மாத்தீசன் வரிகள்ல தீக்குச்சி.

0: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
1: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் தான் உங்க கேம்பஸ் ஆர்ஜே விக்கி பேசுறேன். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் பர்சனல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஏபிஏ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏடி சட்டி இருந்தாலே நான் உங்க கூட நிறைய இஷ்யூ டிஸ்கஸ் பண்றதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஸ்டே டியூன் கைஸ்.
2: யுவர் வைப், யுவர் பிளேலிஸ்ட்.

0: ka mundiri.
1: Yono SBI Cricket ka blockbuster.
2: Rings breaks.
3: Sad music.
1: Radio City Cricket Blockbuster Reel.
4: Aarumugam. All rounder Aarumugam.
0: Radio City.
5: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
1: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
4: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
1: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
6: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
10: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
13: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: Housing Partner,
16: Accord Housing, நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
8: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
17: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
18: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் என்ன இருக்கா, இது ரெண்டு தான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
17: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
19: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
20: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
19: அதுல என்ன ஸ்பெஷல்?
20: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 times கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
19: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
20: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
19: சரி, இப்பவே கிளம்பலாம்.
20: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்ட் Jewelers.
17: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality உடன் experienced professors, AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
8: தன்ராஜ் வை ஜெயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 7200-71798.
17: இன்று நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
8: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்ட எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
21: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
17: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
22: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
23: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
22: எவ்வளவு
23: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
2: முதல்வன் 2 சார்.
3: ஐயோ பாலிடிக்ஸா, எப்பவும் சொல்லி முடிக்கிறப்ப உனக்கு அடி விழும், இத சொல்ல ஆரம்பிச்சாலே விழும் ஓடிடு
2: சார். அதான் இல்ல, இதுல பாலிடிக்ஸ் இல்ல. முதல்வன்ல மீடியால வேலை பாக்குற அர்ஜுன் சிஎம் இன்டர்வியூ எடுக்கிறப்ப,
7: ஒரு நாள் நீ சிஎம் இருந்து பாரு
2: அப்படின்னு சொன்னதுனால இவர் சிஎம் ஆயிட்டார். ஆனா செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் சிஎம் இன்டர்வியூ கொடுக்கறப்ப, நல்ல நாடு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இன்டர்வியூவர்,
7: ஒரு நாள் நீ நார்மல் சிட்டிசனா இருந்து பார்
2: அப்படின்னு சொல்ல இவர் ஒத்துக்கிட்டு காமன் மேன் ஆயிடுறாரு சார்.
7: அப்போ சிஎம் யாரு ஆவா?
2: ஆ சொல்ற, அது அவர் வைஃபோ பையனோ இருந்துகிட்ட சார். சிஎம்மா தன் பணியை சிறப்பா செஞ்ச மாதிரியே சிட்டிசனா தன் பணியை செய்யணும். ஒரு சிட்டிசனோட முதல் கடமை ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சா எலெக்ஷனே இல்ல. சரி விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா, மணிஷா கொயராலாவோட அப்பா விஜயகுமாரோட நிலம் இவர் உப்புக்கருவாடு ஆடி முடிச்சப்ப பாம் போட்டாங்கல்ல,
7: அழிஞ்சு போச்சு.
2: சரி இத போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம வச்ச கண்ணாடி பெட்டி இருக்கேன்னு அதுல எழுதி போடலாம்னு பார்த்தா அந்த மரத்துல இருந்து பூவா விழுந்துச்சு இல்ல,
7: பழைய
2: வாழ்க்கைய தேடி அதுல இவரு மணிஷா கொயராலா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்த கேஸ்ல உள்ள போட பிளான் பண்றாங்க சார்.
7: என்ன

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: APN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
15: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
16: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
17: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷனா இருக்கு.
18: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM specialized data analytics and cyber specialist courses padikalam. Degree and course certificate same day kadikyo. Call 0446113399.
19: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
6: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: YONO SBI, Cricket Ka Blockbuster.
0: YONO SBI, Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.

0: டி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: வெல்கம் லிசனர்ஸ், நான் உங்க கேம்பஸ் ஆர்ஜேவிக்கு பேசுறேன். எல்லாருமே டார்ச்சர் பண்றதுக்காக கூட பிறந்த சிப்ளிங் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது என்னோட சிப்ளிங்காக நான் ஒரு சாங் டெடிகேட் பண்றேன். அது என்ன நீங்களே கேட்டுருக்கீங்க. Stay tuned guys.
2: Your vibe, your playlist. Campus FM. Radio City.
3: ஜிவி பிரகாஷ் இசையில தனுஷ் வரிகள்ல, தனுஷ் மற்றும் அறிவின் குரல்ல கேட்டுட்டு இருக்கீங்க என்ஜாமி தந்தானே ரேடியோ சிட்டியில.

0: powered by
1: healthier saapanumna konja kashtam da konja oil e nirayvana samayal kudukra we right sunflower oil irukku 101 quality checks pandra india's number 1 sunflower oil nirvanam konja right ah yosinga we right sunflower oil la vaangunga
2: luxury motorcycle partner harley davidson x440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai Nooru Podume. Inter Sangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippode namma Chennaiyila. Happiness partner. Satya. Spreading happiness. Satya.
4: Paraparanu old the city yenga RJ's rombo witty and around the clock non stop pa unga fun ku nanga guarantee
5: radio city radio city
6: nadi narambalam chennai city fm on radio city 91.1
7: இன்று நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
8: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
9: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
7: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644. கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியிலிருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
10: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்து சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
7: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
11: YONO SBI Cricket Car Blockbuster.
12: YONO SBI Cricket Car Blockbuster.
13: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Car Blockbuster, only on India's number one radio station, Radio City.
12: YONO SBI Cricket Car Blockbuster.
11: YONO SBI Cricket Car Blockbuster. YONO SBI, powered to every Indian.

0: வெல்கம் நண்பர்களே, நான் உங்க கேம்பஸ் ஆர்ஜிவிக்கு பேசுறேன். பசங்களால அதிகமா வெளிக்காட்ட முடியாத ஒரு பாசம் கலந்த ரிலேஷன்ஷிப்னாலே அது கண்டிப்பா அப்பா கூட தான். அப்படி இருக்கும் போது என்னோட டேட்காக நான் ஒரு சாங் டெடிகேட் பண்றேன். ஸ்டே டியூன் கைஸ்.
1: யோர் வைப், யோர் பிளேலிஸ்ட், கேம்பஸ் எஃப்எம், ரேடியோ சிட்டி.
2: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் மாசமா சத்யா மற்றும் ஆலா பிராஜு குரல்கள்ல எம் சரவணன் வரிகள்ல இசை சத்

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: हाय, दिस इज हरभजन सिंह,
3: योर ओन बज्जी,
2: एंड यू आर लिसनिंग टू क्रिकेट का ब्लॉकबस्टर, ओनली ऑन इंडियाज नंबर वन रेडियो स्टेशन रेडियो सिटी।
1: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो एसबीआई पावर्ड टू एवरी इंडियन।
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
5: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
6: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
5: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
7: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
5: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
8: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
9: யுண்டே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடென் நியோஸ்க்கு அப் டு 80,000, i20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000, அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோரோவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் ஃபோர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
10: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
13: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டு பாடல் கருப்பு நிற தழகி. வேல்முருகன் குரல்ல, மகாலிங்கம் வரிகள்ல, ஜிவி பிரகாஷ் இசையில்.
14: அடிக்கரு

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause. Play, repeat. I'm scared.

0: ஓகே I'm on a pee.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு ஐ அம் ஸ்கேட். ஹேசன்பர்கோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்ல தொடர்ந்து கேளுங்க.

0: Okay, I'm gonna pee.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: வெல்கம் லிசனர்ஸ், நான் அவங்க கேம்பஸ் ஆர்ஜி பேசுறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான பாண்ட் லைஃப்ல அப்படின்னாலே அது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று தான். அப்படி இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு சாங் டெடிகேட் பண்றேன். அது என்ன சாங் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸ்டே டியூன்ட் கைஸ்.
3: Your vibe, your playlist.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டாடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner, Akkad Housing, நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், KK நகர், சென்னை.

0: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்துவிடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
1: இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, வேன் ஐடென் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் போர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
2: சார், சார்,
3: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
2: சிங்கப்பூர் லேண்ட் ஆன ஜானு ஒரே கில்ட்டோட ராம மீட் பண்ணதாவ புருஷன் கிட்ட சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துல ஆரம்பிக்குது சார் படம்.
4: தயக்கத்தோட
2: ஜானு ராம பார்த்தத பத்தி சொல்ல போகும் போதுதான் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு சார் அவளுக்கு.
3: என்னடா நான் தான் சொல்றாரா?
2: இல்ல சார், ஜானு மாதிரியே ஒரு பொண்ணோட போட்டோவை காஃபி ஷாப் கல்லா பெட்டில பாக்குறா சார் ஜானு.
4: இது என்னடா புது ட்விஸ்ட்?
2: ஆமா, அந்த பொண்ணு பேரு தனலட்சுமி. இந்த பார்த்திபனோட பாஸ்ட் லைஃப்ல அவரை எல்லாரும் லியோன்னு கூப்பிடுறாங்க. பட் ஆக்சுவலி 20 இயர்ஸ் முன்னாடி அவர் ஒரு ரோட் சைட்ல கபடி விளையாண்டுகிட்டு இருந்த வேலுவா. ஒரு கார பொறி வாங்கி தரலட்டு பிரேக்கப் பண்ணிட்டு முத்து பாட்டிட்டு ஒரு மினிஸ்டர் பையனை கல்யாணம் பண்ணிட்டாளா சார்? பள்ளியா? அடே இது கில்லிடா. மாத்திரம் அதுக்கப்புறம் தனலட்சுமி மாதிரியே இருக்கிற ஜானுவ பார்த்த உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சார். இப்படி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சார்.
4: என்னோட பெர்ஸ்பெக்டிவ இப்ப நீ பாக்க போற பண்ணி
5: குமார்
6: விஜய் குரலில், மதன் கார்க்கி வரிகளில், அனிருத் இசையில், செல்ஃபி உள்ள பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: தேவன் மற்றும் சுஜாதாவின் குரல்களில், பழனி பாரதியின் வரிகளில், இசைஞானி இளையராஜாவின் இசையில், மஞ்சளில்

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
14: சர்ஜிக்கல் சென்டர் வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
15: காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன்.
16: ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வெயில மணி கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
15: அதான் இல்ல, கடும் வெயில வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
17: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
18: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
19: அனிருத் இசையில் விஷ்ணு இடவன் வரிகளில் அனிருத் மற்றும் லோத்திகா பாடிய அன்பெனும் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: வெல்கம் நண்பர்களே, நான் தான் உங்க கேம்பஸ் ஆர்ஜி விக்கி பேசுறேன். ஸோ நம்மளோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பொண்ணை பார்க்கும் போது எல்லாருக்குமே அவங்க நம்மளுக்கு லைக் பண்ணாரு கிடைச்சிட மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் ஒரு சாங் டெடிகேட் பண்ண போறேன், அது எல்லாரும் கேளுங்க. ஸ்டே டியூன் கைஸ். Your vibe, your playlist.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற B Right Sunflower Oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 Sunflower Oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, B Right Sunflower Oil-ல வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangamanga aarambikalam. NAC DigiGold app download cheyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
6: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
7: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
8: தாய்மை ஹாஸ்பிட்டலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
9: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840922888.
10: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ சூஸ் பண்ணனும்.
11: நா A+ அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ft ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. TA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
12: விசிட் sainttomascollege.com.
13: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
11: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
14: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
15: Yono SBI Cricket Ka Blockbuster.
16: Yono SBI Cricket Ka Blockbuster.
17: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
16: Yono SBI Cricket Ka Blockbuster.
15: Yono SBI Cricket Ka Blockbuster. Power to every Indian.
18: Shiva Karthikeyan matrum Aditi Shankar Kuralgalla, Bharat Shankar Isaila, Yuga Bharathi Varigalla, Vannara Petaila, Ketitirukinga Radio City la.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் டார்லிங் டம்பக், பெனிதயால் மற்றும் சுனிதி சௌஹான் குரல்கள்ல, யுகபாரதி வரிகள்ல அனிருத் இசையில்.

யுகபாரதி வரிகள்ல இமான் இசையில சந்தோஷ் ஹரிகரன் பாடியிருக்கிற பாட்டு அடிராங்கி இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangam vanga aarambikkalam. NAC DigiGold app download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
6: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
7: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
8: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
9: இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க. இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடென் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, Venaka up to 55,000 and Xterka up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
10: TNC apply.
8: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
11: Thalmay Hospital in Penmayin, Overkattathukkum, Mulumayana, Nalaparamaripu. Well Women Package, Rs. 999 Mattum. Consultation, Pap Smear, Ultrasound Scan Mattum. Breast Examination Udin. Treatments, Surgeries Good. 25% வரை தள்ளுபடி.
12: தாய்மை ஹாஸ்பிடல், அல்வார்பேட்டை. கால் 9840992288.
8: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.

0: அழகான அங்கிள்ஸ், ஜென்டல் பாய்ஸ், ரஃப் லேடிஸ், ரேடியோ சிட்டி
1: ஃபேன்டாஸ்டிக் ஈவினிங்ல அடுத்த 4 மணி நேரம் முன்னா கூட தான் கேட்க போறீங்க. எஃப்எம் எஃப்எம்னா வென்ஸ்டே 5 மணி ஷோ ஆரம்பிச்சிட்டோம், பொன்மாலை பொழுது ஆரம்பிச்சிட்டோம். இனி வரப்போற 4 மணி நேரம் ஃபுல்லா எஸ்பிபி சார் சாங்ஸ் மட்டும் தாங்க. பாட்டு மட்டும் இல்ல, அப்படியே ஊருக்குள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்கிற அப்டேட்டும் வழக்கம் போல வரும். தினமும் கொடுக்குற மாதிரி இன்னைக்கும் உங்க ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட தான் கிடையாது. ஆரம்பிப்போமா தொடர்ந்து கேளுங்க.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel
2: Aarumugam All-rounder Aarumugam
3: Radio City
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner
15: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் KK நகர் சென்னை.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
2: Hyundai, India, avangaloda 30 years happy celebrate pandraga. Inda celebration monitor, Creta ka up to 1,05,000, Grand I-10 Neos ka up to 80,000, I-20 ka up to 65,000. Venaka up to 55,000 and Xterra up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
3: TNC apply.
4: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
5: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
4: எதுக்கான கிளினிக் இது?
5: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
6: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
12: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் டிநகர்.
13: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
14: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
13: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்.
14: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
15: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டி. Nearest Garvari Application Studio visit பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply. படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
16: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St. Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
17: Visit stthomascollege.com.
18: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
19: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
20: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
21: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் என்ன இருக்கா, இது ரெண்டு தான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
20: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல்.
22: தக்காளி போட்டு வெங்காயம் போடணுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போடணுமா?
23: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான், ஓடுறா.
24: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத, எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
23: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
22: அப்பா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
25: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும். டேய், அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுடா.
26: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மா கலை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில்.
0: ரேடியோ சிட்டி, நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. FMR ரேடியோ சிட்டி 91.1.
27: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
28: பாடல் மட்டும் உடனே
25: தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிறீ வித் மீமுன்னா 91.1 கண்ணா.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: அடிவான்மதி என் பார்வதி.
2: எஸ்பிபி மற்றும் சித்ராவின் குரல்களில் புலமை பித்தனின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அடிவான்மதி பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: சிவா படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு அவரை கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டிவிக்கு சார்பா ரெண்டு சம்பவங்கள் பண்ணிருக்கிறாங்க. ஒன்னு மக்கள்கிட்ட சரியான பாராட்டு, இன்னொரு மக்கள்கிட்ட என்னங்க முதல் நாள் எப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி. முதல்ல பாராட்டை பார்த்துருவோம் சரியா. என்னன்னா, இந்த டாஸ்மாக்லாம் 10 ரூபா வாங்கினாங்களா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா, அது நேத்திலிருந்தே ஸ்டாப் பண்ணிட்டாங்கிறாங்க. அதனால இனிமேல் யாரும் 10 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரில, மேபி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னா வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் ஏன் வாங்கினாங்கிறது நமக்கு தெரியும், இப்போ வாங்க முடியாதுங்கிறது தெரியும். அதனால எம்ஆர்பிக்கு மேலே 10 ரூபா அப்படிங்கிறது, அதுவும் டாஸ்மாகில் எவ்வளவு பெரிய வருமானங்க. அது வந்து ரொம்ப நாளாகவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை ரொம்ப நாளாகவே தொடர்ந்துருந்துச்சு. ஒரு வழியாக தாவேக்கு ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் மாற்றமாக இதை பார்க்குறாங்க. அதனால் மக்கள்லாம், அதாவது மதுப்பிரியர்கள் எல்லாமே வந்து, மதுப்பிரியர்கள்னு சொல்லக்கூடாதுங்க, இந்த விஷயத்தில் வந்து எம்ஆர்பிக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே சொல்லி கவர்மெண்ட்டே இதை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதனால் இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ அந்த 10 ரூபா வாங்குறது இல்லை அப்படிங்கிறது. அடுத்ததாக இன்னொரு பெரும் அதிருப்தி மக்கள்கிட்ட, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி, அது என்னங்கிறது இந்த பாட்டுக்கு அப்புறமா சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சரி வித் மீ முன்னா 91.1.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
2: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட்டின் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன். கிரிக்கெட்
1: ப்ளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா ப்ளாக்பஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KP Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KP Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உரகடம் டிசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
16: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
17: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
18: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
17: எதுக்கான கிளினிக் இது?
18: pregnancy loss க்கு dedicated clinic, proper diagnosis and treatment plan கொடுக்கறாங்க.
19: வண்ணம் birth right by rainbow hospitals, தாய்மையின் நம்பிக்கை. for appointments call 8940062223.
20: ஹே, என்ன சவுண்ட் இது?
21: நாம ஒரு செம frequency-க்கு வந்திருக்கோம்.
20: என்ன இடம்?
21: surprise.
22: presenting pregnia edenverse. OMR இருக்கிற 92 acre futuristic green township. 70% open space, walkable distance ல சிறுசிறு metro, sipcot IT park, township உள்ளேயே PSBB school, apollo clinic, supermarket, gym, 50 plus amenities இருக்கு.
20: wow, நம்ம dream home இங்கதான்.
22: frequency மாறதுக்குள்ள நீங்களும் edenverse ல book பண்ணுங்க. life-அ next level verse-ஆ மாத்துங்க. call 80-8806-8806.
0: Wow, bro! Your car PPF amazing. Brand new Madri shine agade.
2: Just 40,000 ku panitanda. Make in India Garvare PPF. Free replacements oda.
0: Idhu edho thappa irukku. Genuine 5-year Garvare PPF na 75,000 kila varadhu. Innu oru maasathula un car old look ku poidum pa.
3: PPF install pannradhukku munnadi sealed box irukana check pannunga. Unique roll number and QR code verify pannunga. Kandipa e-warranty certificate vaangunga. Ungaloda nearest Garvare application studio ku visit pannunga. Illa call pannunga 9689968996.
23: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க. ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
24: BSc Nursing, BE Pharmacy, BSc Allied Health Sciences, Anesthesia, Renal Dialysis, Medical Laboratory Technology போன்ற ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 044-611-6299.
25: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
26: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9848-00-9228.
27: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
28: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
29: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
30: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
31: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
30: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
32: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
33: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
34: Parapara-nu ođudu sitchi, yenga RJ's rombo witty. And around the clock, non-stop, unga fun-nukku nanga guarantee.
35: Radio City,
36: Radio City.
37: Nadi Narambalam, Chennai City, FM, our Radio City 91.1.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: எஸ்பிபிஎஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் இசைஞானி இளையராஜா இசையில் சிவகாமி நினைப்பினிலே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: கிளி பேச்சு கேட்கவா படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்ன. ராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான தாமு அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வால் வச்சு கேக்க கட் பண்ணிட்டாரு. அது வந்து அஃபென்ஸுங்கிறது சமீப காலமா சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பசங்க தான் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் டிக்டாக்லயும் ஒரு பரபரப்புக்காகவும் ஒரு கெத்துக்காகவும் பண்றாங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வேலையை பாக்குறதுங்கிறது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. இது யாரு பண்ணாலும் தப்புங்கும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு உதாரணமா இருக்கணும், அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பயங்கரமான அதிருப்தி. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களே வந்து கண்டன பதிவுலாம் போடுறாங்க. ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இது யார் பண்ணாலும் தவறு தான், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு. ஸோ அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, தட்டி கேட்குறாங்களே அப்படின்னு தோணும். இனிமே நம்ம கூடுதல் பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா பக்கத்தில் ஒருத்தர் வந்து அது வேண்டாங்கிறது, ஐயோ பண்ணாதீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் அதை கேட்கறதுக்குள்ள அவசரப்பட்டு பண்ணிட்டு அது வந்து இன்னைக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காமல் பார்த்துப்பாங்கன்னு நம்பலாம். இப்போ இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ காஸ்ட்லியாக வாட்ச் கொடுத்தீங்கனாலும் டைம் எக்ஸாக்ட் 5:02 தாண்டி போயிட்டு
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Radio
2: ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க் ஸ்ரீநகர்.
3: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
4: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
5: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர் சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
6: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
5: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல்.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: இந்தியால அவங்களோட 30 years ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐட்டன் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வெனாக்கு அப் டு 55,000 and எக்ஸ்ட்ராக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோரோவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% and ஃபோர்க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
10: டிசி அப்ளை.
11: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
11: என்ன 5G? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
11: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: இப்பவும் 3 months காத்திருக்கணுமா? EU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
14: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும், ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
10: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800 2122.

ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.

0: வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா. பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
2: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
3: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
2: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்,
3: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
0: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட. நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
4: ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
5: என்ன 5G? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
5: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality-உடன் experienced professors, AI-based UGPG courses, modern classrooms, lab, sports facilities-உடன் 100% placement focus-உடன் no donation.
8: தன்ராஜ் வை செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 720-71798.
9: ஹியுண்டே இந்தியால அவங்களோட 30 years ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடென் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000, அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
10: TNC apply.
11: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
12: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
11: எதுக்கான கிளினிக் இது?
12: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
13: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மை நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
14: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
15: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
16: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
15: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பாத்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
14: ஸ்னேஹாலயா சில்க்ஸ். ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், ஸ்ரீநகர்.
15: ஹே, என்ன சவுண்ட் இது?
17: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
15: என்ன இடம்?
17: சர்ப்ரைஸ்.
0: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
15: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
0: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
18: தாய்மை ஹாஸ்பிடலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
19: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
15: மற்றும்
19: மேடவாக்கம். கால் 9790923349.

0: ஜென்டில்மேன் படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்ன. சொல்றாங்க 426-999-1. மறுபடியும் சொல்றேன், 426-999-1. என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். கால் பண்ணுங்க. நல்லா பேசுறவங்களுக்கு ரேடியோ சிட்டி சார்பாக ஒரு நல்ல கிஃப்ட்டும் உண்டு. ஜென்சி பசங்க கிட்ட நம்ம செய்யற வேலையில கத்துக்கணுங்க, இதெல்லாம் அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். இந்த ஆட்டிடியூட் அவங்க கிட்ட அப்படி இருக்கும் அப்படின்னா என்ன, நல்லா பேசுறவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டும் உண்டு. 426-999-1 தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி. யூத் மீமுன்னா 91.1-னா
1: எஸ்பிபி மால்குடி சுபா வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல, பழனி பாரதி வரிகள்ல. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு முன்பணியா ரேடியோ சிட்டியில.

0: parapara nu over the city. Yenga RJ's rombo witty. And around the clock non-stop. Unga fun ku nanga guarantee.
1: Radio City.
2: Radio City.
3: Nadi Narambalam Chennai City. FM on Radio City 91.1.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
6: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
7: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
6: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
8: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
9: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
11: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
12: டாக்டர், அதிகமா அசிடிட்டி, IBS, ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
13: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
11: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
14: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
15: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
16: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
17: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
18: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
17: எதுக்கான கிளினிக் இது?
18: pregnancy loss க்கு dedicated clinic, proper diagnosis and treatment plan கொடுக்கறாங்க.
19: வண்ணம் birth right by rainbow hospitals, தாய்மை நம்பிக்கை. For appointments call 89400-6223.
20: Radio City traffic update.
21: முன்னாவது கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப டிராபிக் பாத்தீங்கன்னா நெல்சன் மணிக்கம் ரோட்ல லயோலா சபையில ஆரம்பிச்சு ஸ்கைவன் மால் வரைக்கும் போனாலும் சரி வந்தாலும் சரி சரியான டிராபிக் இருக்கு. அடுத்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக் பொன்மாலை பொழுதுக்காக SPB சார் பாடல் மட்டும் உடனே.
22: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.

0: சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சு கால உடச்சு ஆட சொல்லுகிற உலகம்
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
2: ரேடியோ சிட்டியில் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியின் வரிகளில் இசை இசைஞானி இளையராஜா

0: என்னன்னு பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: என்ன வேலை போயிருமா போங்க நான் போறேன் அப்படி வெளியே போய் என்னமா பண்றீங்க உங்களுக்கு என்னங்க இங்க இருந்து போன அவ்வளவுதான் அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க வெளியே போய் நான் என்ன வேணா பண்ணிப்பேன் அப்படிமா இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல நம்மள சொல்லியே மிரட்டி இருக்காங்க அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன வேலை கொடுத்தாலும் செய்யலன்னா அப்புறம் வேலை போயிடும் தெரியுமில்ல கஷ்டப்படணும்னா சரிங்க ஓகேங்க சரிங்க அப்படின்னு வாயவே திறக்க மாட்டோம் அங்கதான் பேச முடியுமா இதுதான் என் வேலை இப்படி சொல்லிதானே எடுத்தீங்க அப்புறம் இதெல்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் முடியாது போயிட்டே இருங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பக்கத்துலேயே நடக்கும் டே நீங்கள் மோசமான ஆளாக இருக்கீங்களா டே பயமுறுத்துறீங்களா அப்படின்னு தோடுதில்ல ஜென்சி கிரௌடுக்கிட்ட வேலையில் நம்ம கற்றுக்கணுங்க இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் வேணுங்க எப்படி பண்ணுறாங்க தெரியுமா அப்படிங்கிறாமல அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் ஆச்சரியப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுது 4269111 மறுபடியும் சொல்கிறேன் 4269111 0444 அப்படிங்கிற கோடெலாம் போட்டுக்குங்க நல்லா பேசுகிறவங்களுக்கு ரேடியோ சிட்டி சார்பாக ஒரு நல்ல கிஃப்ட்டும் உண்டு

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
2: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
4: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
5: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
4: அதுல என்ன ஸ்பெஷல்?
5: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
4: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
5: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
4: சரி, இப்பவே கிளம்பலாம்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
6: Wow bro, un car PPF amazing ah irukku, brand new madri shine agudhe.
7: Just 40,000 ku panitanda, make in India Garware PPF, free replacements oda.
6: Idhula edho thappa irukku, genuine 5 year Garware PPF na 75,000 kila varadhu. Innum oru maasathula un car old look ku poidum pa.
8: PPF install pandrathukku munnadi sealed box irukana check pannunga, unique roll number and QR code verify pannunga. Kandipa e warranty certificate vaangunga. Ungaloda nearest Garware application studio ku visit pannunga illa call pannunga 9689968996.
9: ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
10: அதான் இல்ல, கடும் வெயில வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன், பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
2: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
3: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, and around the clock non stop பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டீ.
5: ரேடியோ சிட்டி,
6: ரேடியோ சிட்டி,
7: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
8: மா, தக்காளி போட்டு வெங்காயம் போடணுமா இல்ல வெங்காயம் போட்டு தக்காளி போடுமா?
9: டேய், அது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான், ஓடுறா.
10: மா, இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத, எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
9: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
8: அப்பா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
11: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும். டேய், அவெல்லாம் இல்லைன்னா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
12: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கற அன்பு, மூன்று எழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில்.
5: ரேடியோ சிட்டி,
7: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
13: AR ரகுமான் அவரோட இசையில, வைரமுத்து அவரோட வரிகள்ல, SPB சுஜாதாவோட குரல்ல கேட்டுட்டு இருக்கீங்க காதல் ரோஜாவே ரேடியோ சிட்டியில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையில, வைரமுத்து அவரோட வரிகள்ல, எஸ்பிபி மற்றும் சித்ரா அவங்க குரல்ல கேட்டுட்டு இருக்கீங்க அஞ்சலி அஞ்சலி ரேடியோ சிட்டில.

0: டூயட் படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடிச்சோன்னு ஒண்ணா அவர் கேட்டு இருக்கீங்க. இந்த ஜென்சி பசங்க கிட்ட வேலையில நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம், நம்மள ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னென்னங்கிற பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது டே சூப்பரா நீங்க எங்களுக்கு தண்டாத எரிய வர மாட்டேது அப்படின்னு தோணும்ல. அப்படி நீங்க அப்சர்வ் பண்ணி ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா. இப்ப நம்மளோட திவ்யா இருக்காங்க, சொல்லுங்க திவ்யா.
1: இப்பெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்டேட் ஆறதுக்கு வந்து லேட் ஆகும். அவங்க வந்து இப்ப நான் ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டிவில வந்து நம்ம பாஸ்வேர்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச அழகா பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சா கூட அது எப்படி வந்து கிராக் பண்ணி அவங்க அதை ஓபன் பண்ணுன்ற விஷயத்த கூட டெக்னிக்கலா கத்துப்பாங்க. அவங்க நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கூட அப்டேட்டடா இருக்காங்க அவங்க.
0: இது கரெக்டுங்க, நானும் இதை யோசிச்சேன். ஆக்சுவலி ரொம்ப உண்மை. அதாவது அவங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுல அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, அந்த பசங்கிட்ட அவங்களால அதை பண்ண முடியாதா அப்படின்னீங்கன்னா அவங்களா நினச்சாதான் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு. சப்போஸ் அவங்க ஈகோவை நம்ம டச் பண்ணிட்டோம், அப்படியா எப்படி பண்ணி காட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு மிரட்டிடுவாங்க. உண்மையாலுமே இந்த யாரடி நீ மோகனில் தனுஷ் ஓவர் நைட்டில் ஒன்று பண்ணுவார்ல, அதெல்லாம் அந்த பசங்க பண்ணக்கூடியவங்க தான். என்ன அந்த லெவலுக்கு புஷ் பண்ணணும் அது ஒன்று தான். 4269999 4269999 ஜென்சி க்ரௌடு கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஆச்சரியப்படுத்துறாங்க அவங்களுக்கு. இப்ப இந்த ஃபுல்ல வாஸ்ட்ல வாட்ச் கொடுத்தீங்களாலும் டைம் எக்ஸாக்ட் 6:36 தாண்டி போயிட்டு இருக்கு.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
4: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸதான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஃபிஷர் பெயின் டெய்லி லைஃப ரொம்ப கஷ்டமா மாற்றும். நீங்க தனியா இல்ல. லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல மாடர்ன் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ், ஜென்டில் கேர்.
8: லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேலுச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
9: தாய்மை ஹாஸ்பிட்டலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
10: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
11: உங்கள் சேவையில்
12: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
13: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
14: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
15: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
14: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
15: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
16: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC applied.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 90.
1: எஸ்பிபியின் குரலில் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒரு கோலக்கிளி பாடல் ரேடியோ சிட்டியில்

ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.

0: சிட்டில வசந்தன் கோவில் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
2: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
1: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
2: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
1: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேடிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
1: வாவ்! அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
3: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்.
4: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
6: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் என்ன இருக்கா, இது ரெண்டு தான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
5: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
7: என்னம்மா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
7: என்ன 5G? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
7: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: ஹே, என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
9: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
9: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் ஆ மாத்துங்க. கால் 8088068806.
12: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
13: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
14: சூர்யா, உனக்கு தெரியுமா, கேலக்சி மார்வெல்ல 20 பேஸ் கவரும் 26 ஆப்ஷனல் கவரும் மொத்தம் 46 கவர்ஸ் இருக்கு.
15: வாவ், இது ஒரு கம்ப்ளீட் கவரேஜ்னு சொல்லு.
14: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
16: வாவ் ப்ரோ, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு, பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
15: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டா மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட.
16: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5-year கர்வாரே PPFனா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்டு லுக்கு போயிடும் பா.
17: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா e-warranty சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
18: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
19: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1.
1: எஸ்பிபி குரலில் பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் இசைஞானி இளையராஜா இசையில் ஜெர்மனியின் செந்தேன் மலரே ரேடியோ சிட்டியில கேட்டுட்டு இருக்கீங்க.

படத்தோட பேரை சொல்லணும். இன்னைக்கு வின் பண்றவங்க அனைவருக்கும் பெப்ஸ் வழங்கக்கூடிய வவுச்சர் காத்துட்டே இருக்குங்க. எல்லா ஹிட்டான படங்கள் தமிழ் படங்கள் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன். பொறுமையா 426-999-11 மறுபடியும் சொல்றேன், 426-999-11 கால் பண்ணுங்க, குட்டி ஸ்டோர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பெப்ஸ் வவுச்சர்ஸை வின் பண்ணுங்க. ஃபுல்லா தமிழ் படங்கள் மட்டும்தான் கேட்பேன், ஹிட்டான படங்கள் மட்டும்தான் கேட்பேன், ரொம்ப ஈஸிங்க, கால் பண்ணுங்க. இப்போ பொன்மாலை பொழுது SPB சார் பாடல் மட்டும் உடனே தொடர்ந்து கேளுங்க. ரேடியோ சரி வித் மீமுன்னா 91.1.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
1: ஹே, என்ன சவுண்ட் இது?
5: நாம ஒரு செம ஃப்ரீக்வென்சி.

0: சுத்தி வந்திருக்கோம்.
1: என்ன இடம்?
0: சர்ப்ரைஸ்.
2: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
1: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
2: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
2: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840922288.
3: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: எங்க வீட்ல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
5: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபென்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
4: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
5: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
4: இப்போ HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ரூபீஸ் 4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
6: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
7: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
8: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
7: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல்.
9: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
10: வடபழனி முருகன் கோவில் இருந்து வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் சரியான டிராபிக் இருக்கிறதா சற்று முன் வந்த தகவல். அர்தா பேக் டு பேக் ரெண்டு பாட்டு, பொன்மாலை பொழுதுக்கா, ரெண்டுமே SPB சார் பாடல் மட்டும்.
11: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
12: SPB குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் காலை நேர பாடல் நம்ம ரேடியோ சிட்டியில்.

0: பஞ்சாப் வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. பஞ்சாப் இப்போ டேபிளில் டாப்பில் இருந்தாலும் ரெண்டு மேட்சை தோத்துருக்குறாங்க. ஹைதராபாத் ஒரு மாதிரி ஃபார்மில் இருக்காங்க. அதனால் இந்த மேட்சுங்கிறது கொஞ்சம் ஜாலியான மேட்சாக தான் இருக்கும். டாஸை வின் பண்ணி இப்போ பஞ்சாப் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க சேசிங்கில் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, அதனால தான் பஞ்சாப் வந்து இப்போ பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சீசனுக்கு முன்னெல்லாம் வந்து ஹைதராபாத்துக்கு பேட்டிங் கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்க, இப்போல்லாம் வாங்க சேசிங்களை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பேட்டிங்க்கு வந்துருவாங்க, ஸ்கோர் அப்டேட்டும் வரும்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
2: இணைந்து வழங்குவோர்
3: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799க்கு வாங்குனா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
4: எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு.
5: இப்பொழுது 1 லிட்டர் பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: SSM நகர் பெருங்களத்து GST ரோட் 1BHK ரெடி டு ஆக்குபை 27 லாக்ஸ் ஓன்லி.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
13: Accord Housing, nam kanavu illathin valikatti. Oragadam, ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Accord Housing dhaan best.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.

0: அண்ணாமலைக்கா அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்ன. இவர் ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறதா ட்ரை எல்லாம் பண்ணிருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ தட்டி கேட்பாரு. அதாவது இது அந்த ஃபேமிலி அந்த
1: என்னங்க சேதுவா?
0: ஆமா சேதுவே தான். பெப் சொல்லக்கூடிய ஓச்சர் பண்ணிட்டீங்க செந்தில் முருகன். கதையவே முடிக்கல, அதுக்குள்ள சேது. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளான ஒரு கேம் பார்த்தீங்களா, குட்டி ஸ்டோரி. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு விளையாடணும் தோணும், அப்போ உடனே கால் பண்ணுங்க 426-999-11 தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி யூத் மீமுனா 91.1 பண்ணுங்க.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonus offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
17: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
18: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
19: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
20: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
19: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்.
20: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
21: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
22: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
23: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
22: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
23: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
22: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
24: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை
0: Get ready for a revolution.
1: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
3: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 08065740817.
4: 54 வருட கல்வி சேவை, NAC A grade quality உடன் experienced professors, AI based UGPG courses, modern classrooms, lab, sports facilities உடன் 100% placement focus உடன் no donation.
24: தன்ராஜ் பை செயின் காலேஜ் OMR திரைப்பாக்கம். For admissions call 720-71798.
25: ஹியுண்டே இந்தியாவுல அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு க்ரெட்டாக்கு அப் டு 1,05,000, கிராண்ட் ஐடென் நியோஸ்க்கு அப் டு 80,000, ஐ20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்டர்க்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Moreover, processing fee la up to 50% and foreclosure la 100% offer irukku.
26: TNC apply.
27: ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் ரொம்ப நாள் சைலண்டா சஃபர் பண்ண வேண்டியது இல்ல. லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ்ட் லேசர் ட்ரீட்மென்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ரிலையபிள் கேர்.
28: லேப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790923349.
29: பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
30: எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்கள்ல, அறிவு மதி வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல, சுவாசமே சுவாசமே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரல்கள்ல வெள்ளி மலரை பாடல்.

0: ஜோடிக்காக கேட்டு முடிச்சோன்னு கேட்டு இருக்கீங்க. குட்டி ஸ்டோரி விளையாண்டுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வின் பண்ணீங்கன்னா பெப்சி வவுச்சர்ஸ் சொல்லியிருந்தா ஒரு படத்தோட கதையை சொல்லுவேன். முழுசா கேட்டது என்ன படம்னா படத்தோட பேரை சொல்லணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கேம் தான். ஹிட்டான படங்கள், தமிழ் படங்கள் மட்டும்தான் இப்ப நம்ம கூட சுத்தி இருக்காங்க. சுத்தி
1: சொல்லுங்க. பலாம் டு குரோம்பேட் அந்த தாம்பரம் செட்டே வந்து டூ பேட் ஃபுல் டிராஃபிக்.
0: ஓகே, தேங்க் யூ சோ மச்ங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி சுத்தி. இப்போ சொல்லுங்க, படத்தை சொன்னா கண்டுபிடிச்சிடுவீங்களா?
1: ட்ரை பண்றேன். ஆக்சுவலி நான் ஒரு மேட்ரஸ் வாங்கணும்னு ரொம்ப பேயிட் இருந்தேன், பட் ஜஸ்ட் வாண்டட் டு டேக் எ சான்ஸ்.
0: ஹலோ, நான் பெப்சி வச்சிருந்தா சொன்னேன். நீங்களா இப்போ மேட்ரஸ் வரைக்கும் போயிருவீங்களா? நீங்க ஏன் பில்லோ கொடுத்தாலோ இல்ல மேட்ரஸ் கவர் கொடுத்தாலோ வேணான்றீங்களா? ஒருத்தருக்கு ஒரு லவ் வந்துடும். அவங்களும் இவங்களை லவ் பண்ணுவாங்க. அப்போ கூட இருக்கலாம், டே நமக்குலாம் தேவையாடா அப்படின்னு சும்மா இது காதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஊர் சுத்துற பசங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, அதனால இற உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ல அவங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. இந்த காதலை ஸ்டாப் பண்ணா வேற வழி இல்லை அப்படின்னு அந்த லவ் பண்ண பையனை கொலையே பண்ணிடுவாங்க. அதுதான் கிளைமேக்ஸ், கொடூரமான கொலை. என்ன படம்? ஊனா கதை முடிஞ்சு. படத்தோட பேர் சொல்லுங்க.
1: சுப்ரமணியபுரமா?
0: கரெக்ட்ங்க. நீங்களே சொல்லிட்டீங்களா, பக்கத்துல கேட் சொன்னீங்களா? அந்த ஊம் கொட்ட நேரத்துல கூகுள் பண்ணீங்களா?
1: யாருமே, நான் ஐம் டிரைவிங் அலோன்.
0: சரி, ஓகே, கேட் சொன்னால ஒண்ணு தப்பலாம் இல்லங்க. சுப்ரமணியபுரம் என்பது சரியான பதில். அவ்வளவுதான், பெப்சி வவுச்சர் வின் பண்ணிட்டீங்களே சொன்ன மாதிரியே.
2: Thank you. Thank you. Thank you so much. Thanks. Thank you so much. Thanks. Thank you. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks. Thanks
3: Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI
4: Cricket ka blockbuster. Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket ka blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian.
5: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001341. Kaveri Hospital in Kodai Nalan. Kodai Nalan.
6: ஹீட் ஸ்ட்ரோக்ல வெயில மணி கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
7: அதான் இல்ல, கடும் வெயில வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன், பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
8: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
9: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
10: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 அவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
8: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
0: ஹைதராபாத் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஹைதராபாத்ல பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பக்கம் தான் மேட்ச் இருக்கு. 2.3 ஓவர்ல 38-0 அந்த ஓஜி பஞ்சாப் ஓஜி ஹைதராபாத் பேட்டிங் இருக்கு பாருங்க, அதை நீங்க பாக்கலாம். ஹெட்டும் சரி அந்த பக்கம் அபிஷேக்கும் சரி அடிச்சு பொழக்கிறாங்க. போன ஓவர் யான்சன் போட்டாரு சுமார் 22 ரன்னு, இப்ப மறுபடியும் அர்ஸ்தீப் வந்திருக்காங்க அதே அடியை கண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிக்ஸர்களா பறக்குது, ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே குதூகலத்துல இருக்கிறாங்க. இது அப்படியே கண்டி பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஹெட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஓகே மொத்தமாவா ஓகே 2.3 38-40 ஹைதராபாத், 10 balls 29 ரன்ல அபிஷேகம், ஹெட்டு 5 balls 8 ரன், மறுபடியும் ஒரு ரைட்டு 44 ரன் போயிட்டாங்க 2.4 ஓவர்ஸ்ல ஹைதராபாத்.
3: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
11: இணைந்து வழங்குவோர்
12: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
13: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
14: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
15: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
16: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
17: SSM நகர் பெருங்களத்தூர் GST Road 1BHK ready to occupy 27 lakhs only.
18: Kedia Pavitra. Pavitra grocery chahiye to Zepto se mangwaiye. Order now.
19: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
20: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
21: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
22: Accord Housing. Nam kanavu illa thin vali kaatti. Olagadam ECR matrum Pundamalliyil. Plot vaanga. Accord Housing dhaan best.
23: Careful. Sugary drinks are ORS nu confuse pannadinga.
24: Real ORS na WHO formula follow pannum electrol madri.
23: Electrol, India-vin number 1 WHO approved ORS.
25: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
26: ஹே, என்ன சவுண்ட் இது?
27: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
26: என்ன இடம்?
27: சர்ப்ரைஸ்.
28: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acres ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
26: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
28: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
29: மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
26: தேங்க் யூ பிரியா, 6 months ஆச்சு.
29: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
26: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ்ல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சிய எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
30: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
0: ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்துட்டாங்க 54-1. அபிஷேக் 35 ரன் அவுட், 3.3 ஓவர்ஸ்க்கு 54-1. சரியான ஷாட்டு, பட் எந்த தப்பும் இல்லாமல் ஸ்ரேயா சர்மியா கேட்ச பிடிச்சாரு. மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வெர்சஸ் ஹைதராபாத், டாஸை வின் பண்ணி பஞ்சாப் பவுலிங் போட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் மேட்ச் ஹைதராபாத் பக்கம் போயிருது. ஒரு விக்கெட் வந்திருக்கு, என்ன நடக்குதுங்கறத பொறுத்திருந்து பாப்போம்.
31: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டேக் கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
32: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ் பார்க்.
33: வாவ் ப்ரோ, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு, பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
32: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டா, மேக் இன் இந்தியா, கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
33: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூயின் 5-year கர்வாரே PPF னா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போயிடும்பா.
34: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா e-warranty சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
1: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
1: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: YONO SBI Cricket Car Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
6: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in Year End Bonanza Offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
10: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
11: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
18: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
19: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
20: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
21: Ungal kanavu nanavaagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
13: Housing partner,
14: Akkad Housing. Nam kanavu illa thinvani kaati. Oragadam ECR matrum Koothamalliyil. Plot vaanga Akkad Housing da best.

0: ஹைதராபாத் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துட்டுதுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஹைதராபாத் விளையாண்டுக்கிறாங்க. பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி பாலிங் போட்டுக்கிறாங்க. 5.1 ஓவர்ஸில் 66 for 1. இஷான் கிஷன் 5 பால் 2 ரன்லையும் ஹெட் 13 பால் 27 ரன்லேயும் விளையாண்டுக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், 5.1, 66 for 1 ஹைதராபாத்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
2: இணைந்து வழங்குவோர்
3: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
11: Housing Partner.
12: Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga. Akkad Housing dhaan best.
13: வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI-யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
14: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
15: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன். கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
16: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
17: டாடி, என் பெட்ரூம் ஏசியில சத்தம் தான் அதிகம் வருது. சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
18: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசியில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
17: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
18: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
17: ரத்னா ஃபைனான்ஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
18: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
19: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ஸ்ரீநகர்.
2: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
14: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால்
11: 0506574017.
20: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
22: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட் சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட் சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
23: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ் டேட்டா அனாலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111 6399.

0: FMR Radio City 91.1.
1: ஹைதராபாத் 83-1 6.3 ஓவர்ஸ்ல இசான் கிஷன் 8 பால் 8 ரன்லயும் ஹெட் 18 பால் 38 ரன்லயும் விளையாண்டுக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், 6.3 ஓவர்ஸ்ல 83-1 ஹைதராபாத். மேட்ச் வந்து பஞ்சாப் வெர்சஸ் ஹைதராபாத். டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுக்கிறாங்க.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
3: இணைந்து வழங்குவோர்
4: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: எல்டியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Ungal kanavu nanavaagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
13: Housing Partner, Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Akkad Housing dhaan best.
14: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க SPB மற்றும் யோகி பி இணைந்து பாடிய ரீமிக்ஸ் பாடல் எங்கேயுமே போதும்.

0: ஹாஸ்பிட்டலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
1: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840922288.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: பெட் சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட் சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
5: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
6: NAC A+ accredited கோயம்பேடு 100 feet road செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. TA இங்கிலீஷ், BCom, DISCom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
5: விசிட் saintthomascollege.com.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: பைல்ஸோட டிஸ்கம்ஃபர்ட் சொல்ல கூட கஷ்டம்தான், ஆனா அதோட வாழ வேண்டியது இல்ல. லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர்ல அட்வான்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், கேரிங் சப்போர்ட் கிடைக்கும்.
10: லாப்சர் சர்ஜிக்கல் சென்டர், வேளச்சேரி மற்றும் மேடவாக்கம். கால் 9790922349.
11: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
12: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
11: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
12: Birthright by Rainbow Hospitalsல தான் நல்ல கேர் பண்ணிக்கறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோனேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
13: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் நகர்.
12: டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
14: வெயிட், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
12: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
16: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
18: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
19: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி technology pondra specialized courses ke call Bharat Institute of Higher Education and Research. Call 044-611-6299.
20: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
21: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போனால தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா,
22: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தான் பிடிக்கும். அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
23: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர், உங்கள் ரேடியோ சிட்டியில்
24: இணைந்து வழங்குவோம்.
25: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓஎம்ஆர், சென்னை.
26: கால் 9962100003.
27: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
28: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
0: சிட்டி டிராஃபிக் அப்டேட்.
1: மூணாவது கிலோ விட்டுருக்கீங்க. இப்ப டிராபிக் பாத்தீங்கன்னா இந்த நந்தரம்ல ஆரம்பிச்சுங்க, அப்படியே சைதா போயிட்டு லிட்டில் மவுண்ட் கிண்டி கத்திப்பாரா ஃபிளைஓவர் வரைக்கும் ஸ்லோ மூவிங் தான். அதான் ரெண்டு பாட்டு பேக் டு பேக் பொன்மாலை பொழுதுக்காக எஸ்பிபி சார் பாடல் மட்டும் உடனே.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அடியே மனம் பாடல் ரேடியோ சிட்டியில்

0: நீங்கள் கேட்டவை படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லா பில்லர்லையும் இப்போ கண்ணா பின்னான்னு விளம்பரப்படுத்தி வருமானம் பார்க்குறாங்கப்பா. ஆனால் அதோடய குவாலிட்டி இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது நிஜமாலுமே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல நடவடிக்கைலாம் எடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துப்பாங்கங்கிறது மட்டும்தான் நம்பிக்கை. ஏன்னா அவ்வளோ பெருசுங்க, பேப்பரில் பார்க்கும்போது ஏப்பா யார் மேலே விழுந்தால் என்ன ஆகுறது, அதுவும் அந்த ஹைட்லேருந்து. இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறமே நினைக்கும் போது தான் வருத்தம். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தொடர்ந்து கிளங்க ரேடியோ சரி ஊற்று 91.1
1: பரபர நீ ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
3: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
3: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
2: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
4: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
5: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
8: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
9: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும்போதே IBM specialized data analytics and cyber specialist courses padikalam. Degree and course certificate same day kadikum. Call 0446116399.
10: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
11: ஜப்பான் டேக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
10: அப்போ 3 பெட்ரூம்க்கு
11: டேக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் ₹30 தான் ஆகும்.
10: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
11: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
10: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
11: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMI-ல ஏசி வாங்கினா ₹3000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
10: இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
12: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
13: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்துவிடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
14: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
15: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
14: எதுக்கான கிளினிக் இது?
15: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
16: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
17: புக்ஸ் கா பர்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ Co-education, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
1: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
19: எஸ்பிபியின் குரலில் வாணியின் வரிகளில் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் சங்கீத மேகம் பாடல் ரேடியோ சிட்டியில்

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் பாலபாரதி இசையில வைரமுத்து வரிகள்ல எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரல்கள்ல தாஜ்மஹால் பாடல்.

0: அமராவதிக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்ன. முடியல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். பல வருடங்களா மார்க்கெட்ல இருக்கு, எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஏகப்பட்ட பேர் பயன்படுத்தி அதுலேருந்து ரிலீஃபும் வந்துருக்கு. அதனால டாக்டர் ஆர்த்தோ ஆயில் இப்போ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுருந்தீங்கனாலும் டைம் எக்ஸாக்டாக 8:38 தாண்டி போயிட்டு
1: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
5: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்,
6: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் டிநகர்.
7: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
8: ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்து சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
7: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
9: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
10: எஸ் மேடம், சொல்லுங்க.
9: சார், ஒரகடத்திலேருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில 1 dozen ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
10: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
9: ஓ, ஐ சி.
10: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 carrier ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
9: அப்போ 10 AC வாங்கினா 2 AC ஃப்ரீயாவே கிடைக்குமா?
10: ஆமா மேடம்.
9: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
10: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
9: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ₹ கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
11: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: Rainbow Hospital la over a heartbeat avlo important kulandiyoda first scan la irundhu indha boomila avanga first cry varaikkum yena unga kulandiki best da venum.
13: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோநாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1-800-2122.
14: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
15: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. விசிட் sentthomascollege.com.
16: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்துவிடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
17: எங்க பாரு கேலக்சி கேலக்சின்னு கேக்குது.
15: தெரியாதா உனக்கு, நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
17: அப்போ சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
5: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னும் உங்கள் சேவையில்.
18: ஹூண்டே இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு கிரெட்டாக்கு அப் டு 1,05,000, வேன் ஐடன் நியோஸ்க்கு அப் டு 80,000, i20க்கு அப் டு 65,000, வென்னாக்கு அப் டு 55,000 அண்ட் எக்ஸ்ட்ராக்கு அப் டு 40,000 பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மோர் ஓவர் ப்ராசஸிங் ஃபீல அப் டு 50% அண்ட் போர் க்ளோஷர்ல 100% ஆஃபரும் இருக்கு.
19: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
20: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
0: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
20: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.

0: காணிக்கும் பண்ணு சத்தியமா.
1: இந்திரா படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னு முன்னா கூட இந்த 4 மணி நேரம் கேட்டு முடிச்சிட்டீங்க. ஷோ முடிஞ்சு கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். பொன்மாலை பொழுது முடிஞ்சுங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 9 மணி வரைக்கும் மட்டும்தான். இன்னைக்கும் நிறைய நல்ல பாட்டு போட்டேங்கிற திருப்தியோட கடையை சாத்திரம் மறுபடியும் நாளைக்கு, அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் 5 மணிக்கு வழக்கம் போல ஹாய் சொல்ல வரைக்கும் இப்பத்தைக்கு பாய் சொல்றது முன்னா. பாய்.
2: எஸ்பிபியின் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல். ரேடியோ சிட்டியில்

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City 91.1 la aadhi ready paadalgalai padangu.
4: India's number one dealer, Vasant & Co. in Jillinu oru AC Mela.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ
6: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மற்றும் கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
7: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: இன்று நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
11: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
12: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
10: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
13: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
14: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்டு பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
16: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
17: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
18: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
19: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
18: என்ன 5G? அது என்ன புதுசா?
19: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
18: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
20: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
21: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
20: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
21: Birthright by Rainbow Hospitalsல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
22: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் நகர்.
23: ஷேப் யூர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.

0: FMR Radio City 91.1.
1: தரன் குமார் மியூசிக்ல, ஸ்ரீராம் வாய்ஸ்ல, ரவீந்தர் சந்திரசேகரன் லிரிக்ஸ்ல, ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு ஏதோ சொல்லு.

0: இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கடுமையா இருந்திருக்கலாம், ஆனா அதை விட சில பேரோட மனசுல தான் இன்னும் வெப்பம் அதிகமா இருக்கு. என்ன நினைவுகள் சில சமயம் நிழல் தராது, நெருப்பு தந்துடும். இந்த ஒரு மணி நேரத்துல காதல் வந்ததும் மனசு எப்படி மலருது, அதை பிரிவு வரும்போது எப்படி உடஞ்சு போக்குது, அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம், இதெல்லாம் பத்தி பேச போறோம். முக்கியமா பிரிவு என்பது லவ் ஃபெயிலியர் இல்லைன்னு பேச போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலகில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். எப்படி போச்சு உங்களோட நாள் இன்னைக்கு? வேலை பிஸியா, ஒர்க் டென்ஷனா, சிரிப்பு, சந்தோஷம், கவலை, கண்ணீர், இப்படி எல்லாமே நடக்குது. ஆனால் மனசு மட்டும் யாரோ ஒரு ஆள் கிட்ட மட்டும் நின்றுட்டே இருக்கா? விடுங்க, பார்த்துக்கலாம். காதல் அப்படின்றது யாரையாவது பிடித்துக் கொள்வதல்ல, அவங்களால நம்மளை நாமே உணர ஆரம்பிப்பது. சில பேர் நம்ம வாழ்க்கையில் காதலிச்சா கூட சேர்ந்திருக்க வரமாட்டாங்க, ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்றி வைக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு போவாங்க. அதுதான் காதலுடைய உண்மையும் கூட. எல்லா காதலும் கல்யாணத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, சில காதல் போகாது, ஆனால் எல்லா காதலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும். அதிலிருந்து நாம் எடுத்துக்கிற டேக்கவே வாழ்க்கைக்கும் அடுத்த காதலுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய காதல் கதையை என் கூட ஷேர் பண்ணலாம். 720-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரேடியோ சிறியில் நான் உங்கள் லவ் குரு, காற்றலகில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ்.
1: ரேடியோ சிட்டியில் ஆத்தாடி என்ன, ஹரிச்சரன் குரலில், கே இசையில், யுகபாரதி வரிகளில்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner,
13: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், KK நகர், சென்னை.
14: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
15: பாதுகாப்புனா
14: கேலக்ஸி,
15: உத்தரவாதம்னா
14: கேலக்ஸி.
15: நம்ம TVS குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜம்பவான் ஜெகநாதன் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
14: அப்ப சூப்பர் சர்வீஸ்னு சொல்ல
16: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் உங்கள் சேவையில்.
17: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
18: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
17: அதுல என்ன ஸ்பெஷல்?
18: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
17: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
18: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
17: சரி, இப்பவே கிளம்பலாம்.
18: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
19: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
20: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
21: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
22: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
21: என்ன 5G? அது என்ன புதுசா?
22: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
21: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
23: Love
2: குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
4: Radio City 91.1.
12: பொதுவாவே எல்லாரும் பிரிவை ஒரு தண்டனை மாதிரி பாக்குறாங்க. ஆனா சில சமயம் பிரிவு ஒரு ட்ரீட்மெண்ட். FM கேட்டு இருக்கீங்க, FM ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். பிரிவு ஒரு ட்ரீட்மெண்ட்டா எப்படின்னு உங்களுக்கு தோணலாம், சொல்ற கேட்டுக்கோங்க. சில உறவுகள் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளை தினம் டயர்டாக்கும், வலி கொடுக்கும். சிரிக்க வைக்க வேண்டிய ஆள் நம்மளை அழ வைக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் காதல் இல்லை, அது காயம். ஏன் சாபம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் பிரிவு என்பது முடிவில்லை, அது குணமாவதற்கான முதல் மருந்து. உங்களை புரிஞ்சிக்காத ஒருத்தரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி உங்களை நீங்களே எழுந்துடக்கூடாது, உங்களுடைய சுயத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. சில பிரிவுகள் நம்ம வாழ்க்கையை உடைக்காது, ஆனால் நம்மளை மீண்டும் ஒரு புது மனுஷனாக மாற்றும். நம்மளை விட்டு போனவங்களை பிடிச்சு வச்சுக்க முயற்சிக்கிறதுக்கு பதிலாக உடஞ்சி போன மனசை தச்சிக்க ஆரம்பிக்கிறது தான் உண்மையான ஹீலிங். யூ கேட்ச் மை பாயிண்ட்? நீங்களும் உங்களுடைய காதல் கதையை என் கூட ஷேர் பண்ணலாம். 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. FM, FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ்.

0: காதல், என் பேரும் காதல். காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு. ஒன்லி ஆன் எஃப்எம். எஃப்எம்னா
1: ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாயம். பிரதீப் குமார் குரலில், சந்தோஷ் நாராயணன் இசையில், வரிகள் கபிலன்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ் மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ் இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம் கொஞ்சம் ரைட்டா யோசிங்க பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए Order now.
9: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓபன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்
13: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட் மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட அதான் சொல்றோம் சிந்தனையை மாற்றங்க பேங்கையும் மாற்றங்க
14: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட் சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 கால் 720-13-431
15: இந்தியால அவங்களோட 30 இயர்ஸ் ஹாப்பியா செலிபிரேட் பண்றாங்க இந்த செலிபிரேஷன் முன்னிட்டு ஃபிளிட்டாக்கு அப் டு 1,05,000 வேன் ஐடன் நியூ up to 80,000, i20 up to 65,000, Venaka up to 55,000 and XL up to 40,000 benefits enjoy paringa. Moreover, processing fee up to 50% and foreclosure la 100% offer irukku.
16: TNC apply.
17: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
18: ரவி உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்
19: அப்படியா
18: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு
20: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்
21: ரேடியோ சிட்டி லவ் குரு
22: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் எஃப்எம்னா
23: ரேடியோ சிட்டி 91.1
24: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு சாருலதா மணி குரலில் இசைப்புயல் ஏ ரஹமான் இசையில் கார்த்திக் நேதா வரிகளில் அஞ்சு வண்ண பூவே

0: மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஈஸி, ஆனால் பண்றது ஈஸி இல்லை. ஏன்னா நீங்க கேட்ட ஒவ்வொரு பாடலும் உங்களுக்கான மெமரி, ஒவ்வொரு இடமும் உங்களுக்கான மெமரி, ஒவ்வொரு இரவும் அவங்களுடைய பேரை உங்க மனசுக்குள்ள எழுதி வைக்கும். ஆனா இதுல ஒரு உண்மை இருக்கு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காட்டலகில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். மூவிங் ஆன் இஸ் நெசசரி. நினைவுகளை அழிக்க முடியாது, ஆனால் அந்த நினைவுகளோட வாழ கற்றுக்கலாம். அது ஈஸி. மூவிங் ஆன் அப்படின்னா மறந்துடுறது இல்லை, அது வலிக்கிற நினைவுக்கு மேலே ஒரு புதிய வாழ்க்கையை கட்டுறது. அது உங்கள் கையில் தான் இருக்கு. சிம்பிளாக சொல்லட்டுமா, மூவிங் ஆன் அப்படின்னா அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுலேருந்து என்னுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு உங்களை நீங்களே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ட்ராவல். அது முக்கியமும் கூட உங்கள் லைஃப்பில். ஏன்னா வாழ்க்கையில் எந்த மனுஷங்கக்கிட்டையும் நின்றுட்டு போகக்கூடாது, நின்றுட்டும் இருக்கக்கூடாது, போனவங்களை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையையும் நிறுத்தக்கூடாது. வரப்போகிற நல்ல நாளுக்காக, வரப்போகிற நல்ல ஆளுக்காக ஒரு கதவை திறந்து வைக்கிறதுல தப்பே இல்லை. எக்யூப் பண்ணிக்கோங்க. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலகில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ்.
1: ஜிவி பிரகாஷ் குரலில், கங்கை அமரன் வரிகளில், பிரேம்ஜி அமரன் இசையில், தேன் புது தேன் பாடல், ரேடியோ சிட்டி.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ சூஸ் பண்ணனும்.
4: NAC A+ accredited petla, Coimbatore 100 feet road, St. Thomas College சூஸ் பண்ணுங்க. TA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற best courses-ஓட experienced faculty-ஸ் இருக்காங்க.
3: Visit stthomascollege.com. ஹே, என்ன சவுண்ட் இது?
5: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
3: என்ன இடம்?
5: சர்ப்ரைஸ்.
6: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
3: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
6: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: புக்ஸ்கா பர்பட்டா லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ Education, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
10: Radio City, Love Guru.
11: Radio City, Love Guru order. Neenga ketirukkirathu FM. FM na?
12: Radio City, 91.1.

0: பிரேக்கப் டாபிக்ஸ் டோன்ட் கிரியேட் லவ் ஃபெயிலியர். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரேக்கப் நடந்துச்சுன்னா நம்மளை நாமளே லவ் ஃபெயிலியர் ஆளுன்னு முத்திரை குத்திக்கிறோம். இல்லை, ஒரு பிரேக்கப் நடந்ததா அது இயல்பு. பிரேக்கப் நடந்ததால் நம்ம தோத்துட்டோம்லாம் அர்த்தம் இல்லை. காதல் என்னைக்கும் தோக்காது பாஸ். காதலர்கள் தான் தோத்து போவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோமே, உங்கள் காதல் போயின்லாம் ஆகாது. உங்கள் உணர்ச்சி வீணாகிலாம் போகாது. உங்கள் மனசு பலவீனமாகாது. ஏன்னா சரியான மனுஷங்க இல்லாத இடத்துல உண்மையான காதல் நிலைக்காது. அதனால் எப்போதுமே லவ் ஃபெயிலியர்னு சொல்லிக்காதீங்க. என்ன தெரியுமா சொல்லணும், நான் காதலிச்சேன், உண்மையாக தான் காதலிச்சேன், அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஆனால் நான் முடியலை, முடிஞ்சு போகவும் மாட்டேன். இவ்வளோதான் வித்தியாசம். பிரிவுன்றது ஒரு சாப்டர், அது ஒரு ஃபுல் புக் இல்லை. ஓகேவா? அவங்க திரும்பி வரணும்னு வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மீண்டு வரணும்னு வேண்டிக்கோங்க. உடைச்சு போன மனசுக்கு தேவை அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இல்லை, உங்களுடைய செல்ஃப் லவ். அடுத்தவருக்கு போகலாம். இன்றைக்கி பிரேக்கப் ஸ்டோரிஸில் யாருடைய கதையை ஷேர் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் உங்களுடைய கதையை என் கூட ஷேர் பண்ணலாம். 720-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிறியல் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் அன்பே என் அன்பே, ஹரிஷ் ராகவேந்திராவோட குரல்ல நாமத்துக்குமார் வரிகள் எழுத ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்.

0: powered by
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Beyond the Everyday Automobile Partner
3: Lanson Toyota Think Toyota Call Lanson 044-4000-8000
2: Jewelry Partner
3: Rubai 100 Pudume Indra Thangam Vanga Aramikalam NAC DigiGold App Download Seyyungal Ippodhe 7.5% Bonus Perungal
2: Maja Partner Wonderla Amusement Park India's Largest Maja Factory Ippod Namma Chennai La Happiness Partner Satya Spreading Happiness
3: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அப்போ அவங்க ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனாலதான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். மகாராணி கலெக்ஷன்ஸ்
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸில் ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் டிநகர்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: Final exams over. Career la next thing panitingla Bharati Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala degree and course certificate same degree ko call 044-611-6399
7: enna ma kitchen la 5G speed la vela nadakkudhu
8: pinna kitchen la dhaan gold winner 5G irke
7: enna 5G ya அது என்ன புதுசா?
8: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
7: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை அஞ்சு, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: என்ன சவுண்ட் இது? நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம். என்ன இடம்? சர்ப்ரைஸ் பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன்வர்ஸ் ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப் 70% ஓபன் ஸ்பேஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ சிப்காட் ஐடி பார்க் டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல் அப்போலோ கிளினிக் சூப்பர் மார்க்கெட் ஜிம் 50+ அமெனிட்டிஸ் இருக்கு. வாவ், நம்ம ட்ரீம் ஹோம்
0: போட்டாலும் ஒண்ணுதான், ஓடுறா.
9: அம்மா இந்த வீக்கெண்ட் எந்த பிளானும் வச்சுக்காத, எனக்கு டிரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
0: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
10: அப்பா உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்காவை ரொம்ப பிடிக்குமா?
11: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும். அவெல்லாம் இல்லன்னா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுரா.
4: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மாக்களை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில் இணைந்து வழங்குவோம்.
12: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓஎம்ஆர், சென்னை.
13: கால் 9962100003.
14: வைரமுத்து வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஏஆர் ரஹ்மான் அனுராதா ஸ்ரீராம் பாடி இருக்கிற பாட்டு சந்தோஷ கண்ணீரே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: FMR Radio City 91.1.
1: தனுஷ் குரல் மற்றும் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்பது நேத்து ஓரக்கண்ணில் பார்த்தேன் பாடல்.

0: வேணாமே.
1: அப்போ ரூம் போடுறதாவது
0: அப்படிலாம் இல்லைங்க, தனியா உங்களோட அப்படியே மாந்தோப்பு பூந்தோப்பு பம்ப் செட்டுன்னு போலாமா ஜாலியா?
1: என்ன
0: சீரியஸா சொல்றேங்க?

அவருக்கு ஒரு தங்கை, ஒரு தம்பி. என் மாமா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு 4 பொண்ணுங்க. என்னுடைய காதலி அவருடைய 3வது மகள். எங்களுடைய ஸ்கூல் டைமில் அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சில குடும்ப பிரச்சனையால் அது நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறத விட நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அந்த காலத்திலலாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். பார்வதி என்கிட்ட ஃபோனில் பேசுவா, பேசும்போதெல்லாம் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவா. அவ ஏதோ சாதாரணமாக தான் அப்படி கூப்பிடுறான் நான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு என் மேலே ஒரு லவ் இருந்துச்சுன்றத நான் அது வரைக்கும் கவனிக்கவே இல்லை. அப்புறம் என்னாச்சுன்றத சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலகில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற?
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Oora pakkathula plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Thiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை.
14: குளிர்ச்சி
15: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றழகி காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ் சுப்பிரமணியனுடைய காதல் கதை. என்னுடைய இன்பாக்ஸ் காணப்பிருந்த கதையை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 2007 என் காதல் கதை என்னுடைய டிப்ளமோ காலேஜுடைய ஃபைனல் இயரில் ஆரம்பித்தது. ஒரு நாள் நான் மதுரைக்கு போயிருந்தேன் இன்டர்வியூவுக்கு. வீடு திரும்பும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கள் ஊருக்கெலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான பஸ் எல்லாம் இல்லை. ஸோ எங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா ராத்திரி 11 மணி வண்டி தான் கடைசி வண்டி. அந்த கடைசி பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பஸ் காலையில் 5 மணிக்கு தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் மாமா தான் போலீஸ் ஆச்சு. இது ஃபார்ச்சுனேட்டா அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல. அந்த நாள் எங்கள் மாமா பேட்ரோல் டியூட்டியில் இருந்தார். என்னை பார்த்து விஷயங்கள்லாம் கேட்டார். என் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். மாமா வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்வதி மட்டும் தூங்காமல் இருந்தா. அவள் காஃபி போட்டுட்டு வந்து எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் கொடுத்தா. கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு நான் டியூட்டிக்கு கிளம்புறேன்னு என்னுடைய மாமா டியூட்டிக்கு கிளம்பிட்டார். அந்த நைட் ஒரு ஸ்பெஷலான நைட். திடீர்னு வந்த ஒரு மழை. அது ரொம்ப அழகான இரவு. நானும் பார்வதியும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசணுன்றது இப்போ வரைக்கும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கு. சரி நீங்கள் தூங்குங்க, நான் காலையில் பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்வதியும் தூங்க போயிட்டான். அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலைகள் காதலோடு. நீங்களும் உங்களுடைய கதையான பஸ் 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: ரேடியோ சிட்டியில் பச்சை நிறமே பாடகர் ஹரிஹரன் மற்றும் கிளிண்டனின் குரல்களில் வரிகள் வைரமுத்து, மியூசிக் ஏ ஆர் ரஹமான்.

0: powered by
1: healthy சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oilயே நிறைவான சமையல் கொடுக்கற B-Right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, B-Right sunflower oil வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Podume Indra Sangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal ippode 7.5% bonus perungal.
2: Maja partner Wonderla Amusement Park, India's largest Maja factory ippo namma Chennai la. Happiness partner Satya, spreading happiness.
4: உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: Radio City
6: Love Guruoda,
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
6: FM, FM-னா Radio City 91.1. Radio City ல கேட்டுட்டு இருக்கீங்க தோரிகா. பாடகர் கார்த்திக், வரிகள் மதன் கார்கி, இசை கார்த்திக்.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. கற்றலையில் காதலோடு, இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்த சுப்பிரமணியனுடைய காதல் கதையை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சுப்பிரமணியனுடைய காதலியின் பெயர் பார்வதி. சொந்தக்காரங்க தான். சின்ன வயசுல குடும்ப சண்டையில பேச்சுவார்த்தை விட்டு போச்சு. இவருடைய காதல் எப்ப ஆரம்பிச்சது, அவருடைய டிப்ளமோடைய ஃபைனல் இயர்ல ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது பஸ் மிஸ் ஆயிடுச்சு. மாமா வீட்டில் நைட் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சூழல், பார்வதி கூட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. அடுத்த நாள் காலையில் நான் பார்வதி கிட்ட சொல்லாமலே ஊருக்கு கிளம்பிட்டேன். டியூட்டி முடிச்சுட்டு வந்த மாமா என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணார். நான் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் தான் பார்த்தேன் என்னுடைய பேக்கில் ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதை திறந்து பார்த்தேன். இது பார்வதி எழுதிய லவ் லெட்டர். என்னை பற்றி அவள் கவனித்த சின்ன சின்ன விஷயங்களையும் எங்களுடைய சைல்டுஹுட் மெமரிஸையும் எழுதியிருந்தா. அது பார்வதி தான் எழுதியிருக்கான் அப்படின்னு தெரியும் போதே இதையும் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை படித்ததும் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. அந்த உணர்வை கண்டிப்பாக வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த கடிதம் யாருக்கும் தெரியாமல் இப்போவும் என்கிட்ட ரகசியமாக இருக்கு. அந்த லெட்டர் படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவள் என்னை எவ்வளோ காதலிக்கிறான்னு. நான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் பார்வதி கிட்ட பேச லேண்ட்லைனில் கால் பண்ணேன். ஆனால் அவள் இல்லை. எங்கன்னு கேட்டதுக்கு என்சிசி கேம்ப்க்கு போயிருக்கா, வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அந்த 10 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவள் சொல்லிட்டா, ஆனால் எனக்குள்ள அது காதலா இல்லையான்னு புரியவும் இல்லை தெரியவும் இல்லை. அது என்னன்னு தெரியாமலே ரொம்ப யோசித்தேன். 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. காற்றலையில் காதலோடு, இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். நீங்களும் உங்களுடைய காதல் கதையை ஷேர் பண்ணலாம். 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி.
1: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் தங்கமே, அனிருத் குரல்ல, விக்னேஷ் சிவன் வரிகள்ல, இசை அனிருத்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. Neenga ketirukkiradhu FM, FM na.
5: Radio City, 91.1.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: விஜய் ஆண்டனி மியூசிக்ல விவேகா வரிகள்ல சங்கீதா ராஜேஸ்வரன் பாடியிருக்க பாட்டு மாயம் செய்தாயோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி எல்லா உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். சுப்பிரமணியனுடைய காதல் கதையை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டிப்ளமோ ஃபைனல் இயர் படிக்கும் போது ஒரு இன்டர்வியூ, பஸ் மிஸ் பண்ணிட்டேன். நைட்டு மாமா வீட்டில் ஸ்டே, என்னுடைய லவர் பார்வதி அவ கூட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. எங்கள் மாமா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், மறுநாள் காலையில் என்னை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணார். அப்போ தான் கவனித்தேன் பேக்கில் ஒரு லெட்டர், அது பார்வதி பல விஷயங்களை மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தது. அது ஒரு லவ் லெட்டர். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது காதலாக இல்லையானும் புரியல. திரும்ப கூப்பிட்டேன், பார்வதி இல்லை, என்சிசி கேம்ப் போயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை நைட் நான் தூங்கிட்டு இருந்தேன். நைட்டு 12 மணிக்கு எங்கள் அப்பா என்னை எழுப்பினார். எழுப்பி, பார்வதி ஏதோ பஸ் மிஸ் பண்ணிட்டாலாம், நம்ம ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கா, ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஷாக்காகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் பஸ் ஸ்டாண்ட் போனேன். கரெக்டாக 30 நிமிஷம் கழித்து பார்வதி வந்தா, சிரிச்ச முகத்தோடு. அவளுடைய லக்கேஜை வாங்கி சைக்கிளில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்தோம். ரெண்டு பேருக்குமே கேட்காம, ரெண்டு பேரையும் கேட்காம, அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் பேசவே இல்லை. எங்கள் இதயம் மட்டும் வேகமாக துடிச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளாதான் கேட்டா, என்னாச்சு மாமா அப்படின்னு. நான் அவளுக்கு என் பாக்கெட்டில் வச்சிருந்த அந்த லவ் லெட்டர் எடுத்து காட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன். அவள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு ஷாக் ஆனா, சடனாக சந்தோஷமானா, ஆனால் ஒரு வார்த்தையும் பேசலை. அடுத்த நாள் சொல்றேன். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றுலகில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ்.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் மனசுக்குள்ளே, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மி குரல்கள்ல ஸ்னேகன் வரிகள் எழுத இசையமைச்சிருக்கிறாரு பரத்வாஜ்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற B Right Sunflower Oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் number 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க. B Right Sunflower Oil-ல வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440. Tea beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangam vaanga aarambikkalam. NAC DigiGold app-ai download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennai-la. Happiness partner. Satya. Spreading happiness.
4: கரெக்டா இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல,
5: இவ்ளோ பெருசாயிட்ட ஒரு டிரஸ் செலக்ட் பண்ண தெரியாதடி உனக்கு.
6: அப்பா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அக்கா ரொம்ப பிடிக்குமா?
7: எனக்கு முதல்ல உங்க அம்மாவை தானே பிடிக்கும். அவெல்லாம் இல்லனா இந்த குடும்பம் இப்படி இருக்கவே இருக்காதுடா.
8: சொல்லாமலே புரிஞ்சுக்கிற உணர்வு, கேட்காமலே கொடுக்கிற அன்பு. மூன்றெழுத்து கவிதை அம்மா. அம்மா அம்மா கலை கொண்டாடுகிறது ரேடியோ சிட்டி. மாம் மேட் மில்லியனர் உங்கள் ரேடியோ சிட்டியில்
9: இணைந்து வழங்குவோம்.
10: தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மேட்டர்னிட்டி சென்டர், ஓஎம்ஆர், சென்னை.
11: கால் 9621003. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலகில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். இன்னைக்கு என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்து சுப்பிரமணியனுடைய காதல் கதையை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து தெரியும் பார்வதிய, அத்தை பொண்ணு, மாமா போலீஸ். என்னுடைய காதல் ஆரம்பித்தது என்னுடைய டிப்ளமோடைய ஃபைனல் இயரில். ஒரு நாள் பஸ்ஸை மிஸ் பண்ணி அவங்க வீட்டில் தங்கினேன். திரும்ப வீட்டுக்கு வரும்போது பையில் ஒரு லவ் லெட்டர். அதே மாதிரியே கொஞ்ச நாள் கழித்து அவள் பஸ் மிஸ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தா. அப்போ நான் என்னுடைய லவ் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் அவளை அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். நான், என் அப்பா, பார்வதி, மூணு பேரும் பஸ் ஏறணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நீ போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு அவசர வேலையாக பாதியில் எங்கள் அப்பா இறங்கிட்டார். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் பார்வதிக்கு பக்கத்தில் உட்காந்தேன். எப்படி பேசின விஷயங்கள் ஞாபகம் இருக்கோ, அந்த லவ் லெட்டர் இன்னமும் வச்சுருக்கணும். அந்த மாதிரி அந்த பஸ்ஸில் எடுத்த டிக்கெட்டை இன்னும் நான் வச்சுருக்கேன். பஸ் கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்பொழுது லவ் யூ புருஷா அப்படின்னு சொன்னான் பார்வதி. பேசிக்கிட்டே அப்படியே என் தோளில் சாஞ்சிட்டு அவள் போன என்சிசி கேம்ப் பற்றி என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்தாள். அப்படியே காலங்கள் ஓடிச்சு. பார்வதி ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணி காலேஜ் சேர்ந்தா, ஆர்ட்ஸ் காலேஜ். நான் டிப்ளமாவிலிருந்து இன்ஜினியரிங்க்கு கன்வர்ஷன் ஆகியிருந்தேன். காதல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் ஹாஸ்டலில் இருந்தேன். எல்லாருக்கும் தேவதூதனாக, குறிப்பாக காதலிக்கிறவங்களுக்கு தேவதூதனாக மொபைல் ஃபோன் வந்துச்சு. அந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசினோம். ஆனால் பாருங்கள், குடும்பத்தில் ரூமர்ஸ் ஆரம்பித்தது. அவளுடைய ரெண்டாவது அக்கா கல்யாணத்தில் இவங்க என்ன பார்க்கறதுக்கு புருஷ முண்டாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்க அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. மறுபடியும் அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டாங்க. அன்னையிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். நீங்களும் கதைகள் அனுப்பலாம் 720-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி
1: ரேடியோ சிட்டில நீங்க கேக்குறது நீ நினைச்சா பாடல். ஹிப்ஹாப் தமிழாவின் இசை மற்றும் வரிகளில் சித் ஸ்ரீராம் குரலில்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலும் ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏ நான் சொல்லுது, ஏ மும்பை டீமா இருக்கட்டும், ஏ பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏ எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏ தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏ நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏ கொல்கத்தா ஃபேன், சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏ நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயில் உடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner
13: Akkad Housing நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
14: நீங்க கேட்டிருக்கிறது FM. FM னா
15: ரேடியோ சிட்டி 91.1.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்த சுப்பிரமணியனுடைய கதையை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே தெரியும் பார்வதி அத்தை பொண்ணு தான், ஆனால் அவளுக்கு என் மேலே அவ்வளோ லவ் இருக்குன்னு அப்போ தெரியல. என்னுடைய லவ் ஸ்டார்ட் ஆனது நான் டிப்ளமோ ஃபைனல் இயர் படிக்கும்பொழுது. அப்போ அவள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா. ஒரு இன்டர்வியூ விஷயமா பஸ் மிஸ் பண்ணி அவங்க வீட்டில் தங்க, அதே மாதிரியே பார்வதி எங்கள் வீட்டில் தங்கினா. நான் அவங்க வீட்டில் தங்கிட்டு மறுநாள் வரும்போது என் பேக்கில் இருந்தது அவள் எழுதின லவ் லெட்டர். அவள் எங்கள் ஊருக்கு வரும்போது நான் அவகிட்ட என்னுடைய லவ்யும் சொல்லிட்டேன். இப்படியே நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் அவள் காலேஜ் போனா, நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனேன். அவங்க அக்கா கல்யாணத்தில் நாங்கள் ரொம்ப இணக்கமாக இருந்ததை பார்த்த எல்லாரும் ஒரு ரூமர்ஸை கிளப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு குடும்பத்துலேயும் சண்டை பிரச்சனை. ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோனில் நிறைய காதல் பேசணும். ஆனால் இந்த கல்யாணத்தில் ஏற்பட்ட ரூமர்ஸ்க்கு அப்புறம் பார்வதிக்கு வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ண பெர்மிஷன் கொடுக்கல. இப்படியே பல மாதங்கள் போச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன். எங்கள் வீட்டில் சொல்லாமல் நான் நேராக பார்வதியுடைய வீட்டுக்கு போனேன். என்ன அவதான் ரிசீவ் பண்ணா. அவங்க வீட்டுடைய டெரஸ்க்கு போயிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். சடனாக அங்கேருந்து அவங்க அம்மா வந்தாங்க, அதாவது என்னுடைய அத்தை. வந்தவங்க எதுவுமே பேசலை. பார்வதியை போட்டு அவங்க இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னையும் கண்டுபடி திட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போக சொன்னாங்க. வீட்டுக்கு வந்த போது தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. எங்கள் அம்மாவுக்கும் இந்த காதலில் விருப்பம் இல்லைன்னு. எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் ஃபோனில் கண்டபடி சண்டை போட்டிருக்காங்கன்னு. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ்.
1: கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்களில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கண்ணா மூச்சி ஏனடா பாடல் ரேடியோ

0: என் பேரும் காதல், காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு. ஒன்லியா எஃப்எம், எஃப்எம்னா
1: சுசான் ஜி மெலோ வாய்ஸ்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் மியூசிக்ல. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு மழை வரும் அறிகுறி ரேடியோ சிட்டில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. Neenga ketirukkaradhu FM, FM na.
5: Radio City, 91.1.
4: Love Guru order. Neenga ketirukkaradhu FM, FM na.
5: Radio City, 91.1.
6: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு அபி மற்றும் ஸ்ருதிகாவோட வாய்ஸ்ல, அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல, தாமரை வரிகள்ல, நீலோற்பம் தொடர்ந்து கேளுங்க.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிரியல் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். சுப்பிரமணியனுடைய கதையை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பாக்ஸ்க்கு வந்தது சொந்த அத்தை பொண்ணு தான், காதல் தான், ஆனால் ரெண்டு வீட்டுக்கும் பிடிக்கலையே. எங்கள் அம்மாவுக்கும் இந்த காதல் பிடிக்கல, அவங்க அம்மாவுக்கும் இந்த காதல் பிடிக்கல. படிக்கிற காலத்தில் ஃபோன் வசதியெலாம் இல்லை, லேண்ட்லைன் தான். அதில் எங்கள் காதல் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்ததோ குடும்பங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சண்டையை ரொம்ப எளிதாக்கி கொடுத்தது அந்த மொபைல் ஃபோன். அதை மறக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அவளை ஃபோன் பேசவும் விடலை. மாதங்கள் அப்படியே போச்சு. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலேஜுக்கு போயிட்டேன். வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசல. ஒரு ரெண்டு மாதமாக வீட்டுக்கும் வரல. ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை தேடி வந்தார். ஒழுங்காக படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலை வாங்க, அப்புறமா பேசலாம், இதை பற்றி புரியுதா உனக்கு அப்படின்னாரு. இதுக்கு நடுவில் நான் பார்வதியை எவ்வளோ தடவை பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் எல்லா நம்பர்ஸும் மாறிடுச்சு. பார்வதியுடைய நம்பர் இப்போ பார்வதி யூஸ் பண்ணலை, நம்பர்லாம் மாற்றிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய அக்கா கல்யாணத்தில் நான் மறுபடியும் பார்வதியை பார்த்தேன். நான் நினச்ச பார்வதி அவல்ல, என்டையராக மாறி இருந்தா. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை. என்னுடைய மாமா அவளுக்கு வேற அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னார். மாப்பிள்ள கூட போலீஸ் தான் அம்மா. அவங்களே பையன் வீட்டிலேருந்தே கல்யாணத்தை பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். என் மனசு உடஞ்சி போச்சு. கல்யாண மண்டபத்துலேருந்து வெளியே போயிட்டேன். 2012 என் காதல் கதை முடிச்சு போச்சு. இப்போ பார்வதிக்கு குழந்தைங்க இருக்கு, எனக்கும் திருமணமாகி குழந்தைங்க இருக்கு. சில சமயம் அந்த காதல் நினைவுக்கு வரும், மறக்க முடியாத வழி. ஆனா இதுக்காக நான் என் ஒய்ஃபை காதலிக்காமலாம் இல்லை. முதல் காதல் ஒரு நினைவு, அது வாழ்நாள் முழுசும் மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
1: ரேடியோ சிட்டியில் குளிருதா புல்ல சித் ஸ்ரீராம் மற்றும் சங்கீதா கருப்பையாவின் குரல்களில், வரிகள் விவேக், இசை சந்தோஷ் நாராயணன்.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். இன்னைக்கு என்னுடைய இன்பாக்ஸ்க்கு வந்த சுப்பிரமணியனுடைய காதல் கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி பல பார்வதிகள் இருந்திருப்பாங்க. ஐ மீன் நிறைய அத்தை பொண்ணுங்க சொந்த உறவு முறையில் காதலிச்சு ரசனையோட வாழலான கனவுகள் கண்டு அது கடைசி வரை கை கூடாமலே போயிருக்கும். உறவு முறை சிக்கல்கள் பெருசாக வந்திருக்கும். குடும்ப சண்டை, மான ரோஷம், அப்படி பல காதல்கள் துண்டாடப்பட்டு சுக்குநூறாக போயிருக்கும். ஆனால் முதல் காதல் எப்போதுமே ஒரு சுகமான அனுபவம், சுகமான வழி. எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைம் காதலில் கல்யாணம் நடந்திருக்குமா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. ஆனால் சில பேருக்கு அது எட்டா கனிதான். ஆனால் அந்த முதல் காதல் கொடுத்த சௌகரியம், சுகம், அனுபவம், வழி, நிதானம், அன்பு, ஸ்பரிசம், இதெல்லாம் அதுக்கப்புறம் எத்தனை வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்காது. இந்த முதல் காதல் எப்போதுமே ஒரு நெருஞ்சுமுள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரணம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அந்த வழி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது, அதை நம்மளே அனுபவிச்சுக்கணும். ஆனால் வேறு ஒரு உறவு முறைக்குள்ளே போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு குடும்பம், குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னமும் அந்த முதல் காதல் வழி சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நிகழ்கால காதலையும் வாழ்க்கையையும் சுமைகளையும் வழிகளையும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை எப்போதும் முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அந்த முதல் காதல் இருக்குது. அது அதே மாதிரி அந்த முதல் காதலை அப்பப்பட்சமாக தோசி தட்டி பார்த்துக்குவாங்க. அது கூடவே ட்ராவல் ஆகக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சுகம் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும், தலைவலிக்கும் போது தடவுற தைலம் மாதிரி, சரியா? இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய காதல் கதையை என் கூட ஷேர் பண்ணலாம். 720-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி இந்த மூமெண்ட்ல நானும் காதலும் கிளம்புறோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது வெட்னஸ்டே ஸ்பெஷல் பிரேக்கப் ஸ்டோரிஸ். டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? டேக் கேர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், லவ் யூ.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாடல் கேர்ள் ஃபிரண்ட். திப்பு கார்த்திக் டிமி இவங்களுடைய குரல்கள்ல, வரிகள் பா விஜய், இசை ஏ ஆர்